0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் இப்பொழுது 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இசை அமுதம், திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள்.

0: அடியவர் இருவிலை பொடிபட செய்வது அஞ்சல் தண்ணலின் திருநாமம். அது மாணவர் மானிட காணவர் முனிவர்கள் நெஞ்சினில் ஓதிய ஒரு நாமம். அம்பலத்தாடிய செம்பதமே யாம் உம்பலத்தால் இங்கு ஆடுகிறோம். ஜெய ஜெய சங்கர சாம்ப சிவாய சந்நிதி வாசலில் பாடுகிறோம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் பருகிக் கொண்டிருக்கிறோம்.

0: வரமற்ற மக்கள் உள்ள
1: காவல் அன்னை என்று கூப்பிடுற குழந்தை உள்ளம் நல்ல வரம் தாயை போல நாங்க உன்னை கேட்கலாமோ?
0: பூசை போட்டு கஞ்சி ஊட்டி வெற்றி மேளம் கொட்டலாமோ?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இதுவரை இசை அமுதம் பருகினோம். திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள். இன்னும் சில நொடிகள் நாம் கேட்க இருப்பது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி.

அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை BJP மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் July 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:03. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய காலை புலர்ந்த இனிய காலை பொழுதில் புதிய காலையில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வளம் வரவிருக்கின்றன. முதலில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் விடுதிகளில் தங்கி பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் புகார்களை வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்கள் விடுதிகளில் நடைபெறும் தவறுகள் மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் தெரிவிக்க இப்பொழுது கூறப்போகும் வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 9445744716. மீண்டும் ஒருமுறை வாட்ஸ்அப் என்று தெரிவிக்கிறோம், குறித்துக் கொள்ளுங்கள். 9445744716. இதுவரை விருதுநகர் மாவட்டம் ஆட்சித்தலைவர்களுடன் வந்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை. நேரம் இப்பொழுது 6:05. இனி ஒரு பாடல் ஒலிக்கிறது, ஜல்லிக்கட்டு படத்திலிருந்து.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள்.
2: நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. ஒருவர் சரியான முறையில் முன்கூட்டியே தயார் செய்து சரியான பயிற்சிகளை மேற்கொண்டு கடுமையான முயற்சிகளை செய்யும் பொழுது

0: தோல்வி என்பது அவ்வளவு எளிதாக வந்துவிடாது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில். இப்படி தெரிந்து கொண்ட ஒருவருக்கு அவர் மீது நம்பிக்கை பிறக்கும். இந்த நம்பிக்கையைத்தான் தன்னம்பிக்கை என்கிறோம். பேருந்து நிலையத்தில் நிற்கிறது. அதில் ஏறிய நாம் நம்பிக்கையுடன் தான் அமர முடியும். அந்த பேருந்தை இயக்கும் ஓட்டுநர் தான் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு சென்று உங்களையெல்லாம் பூங்காவில் இறக்கிவிட்டு ரசிக்க வைப்பேன் என்று சொல்வது தன்னம்பிக்கை. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நம்பிக்கை என்பது வேறு, தன்னம்பிக்கை என்பது வேறு என்று தெரிவதற்காக. நாம் அவரைத்தான் நம்பி இருக்க வேண்டும் செல்லுமிடம் சேரும் வரை. இது நம்பிக்கை. எந்த காரியத்தையும் புத்துணர்வோடும் நல்ல எண்ணங்களுடன் தொடங்குவோர்தான் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள். அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, நிறம் கருப்பாக இருந்தால் என்ன, வெளுப்பாக இருந்தால் என்ன, ஒரு நல்ல செயலாக்கத்திற்கு புத்துணர்வும் அலட்சியமில்லா நடத்தியும் தான் தேவை. அதுதான் நான் எதையும் சாதிப்பேன், எதையும் நடத்தி காட்டுவேன் என்று வெளிச்சம் போட்டு காட்டும் தன்னம்பிக்கை. ஒரு சிலருக்கு தன்மேல் இருக்கும் தன்னம்பிக்கையை அறியாமல் திணறுவார்கள். பலருக்கு அதை பற்றி யோசனை செய்ய நம்பிக்கையே வராது. இன்றைய காலகட்டத்தில் கவலைப்படுவது வழக்கமாகிவிட்டது. பயத்தினால் கூட பலருக்கு நம்பிக்கை வராமல் போகலாம். ஒரு நல்ல செயல் செய்ய அல்லது ஒரு நல்ல சொல் சொல்ல எதற்கும் பயப்பட வேண்டும்? மனதுடன் போட்டி போட்டு ஆராய்ச்சி செய்து குழம்பி கொண்டு போவர் தான் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைக்கின்றான், என்ன செய்வது என்று குழம்பி கொண்டிருக்கிறார்கள். தனது கல்யாணத்தில் கூட பொண்ணு அப்படி இருக்கணும், தனக்கு வரும் மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் என்று எவ்வளவு தன்னம்பிக்கையோடு இருந்தோம். அது கிடைத்ததா? கிடைத்தது. யாருக்கு? தன்னம்பிக்கையோடு இருந்தவருக்கு. நானெல்லாம் ரொம்ப தன்னம்பிக்கையோடு தான் இருந்தேன். அந்த தன்னம்பிக்கை ஔவையார் நல்வழியில் சொன்னது போல், ஒன்று நினைக்கின் அது ஒளிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்தெய்தும், ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் எனையாலும் ஈசன் செயல் என்று குறிப்பிட்டது போல், நாங்கள் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது. இதிலிருந்து தெரிகிறது, இந்த விஷயத்தில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பவருக்குத்தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று தரும் என்று. ஆகவே எந்த விஷயமானாலும் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் நினைத்தது நிறைவேறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நமது மனதை நாம் தான் கண்காணிக்க வேண்டும். அடிக்கடி மனதில் நல்ல சிந்தனைகள் வர வேண்டும் என நினைப்பது எவ்வளவு முக்கியமோ, அந்த அளவுக்கு வேண்டாத சிந்தனைகளை தடுத்து நிறுத்துவது முக்கியம். உங்களை பாராட்ட யாரும் முன்வரவில்லையா, கவலைப்படாதீர்கள். தன்னம்பிக்கை ஒன்று இருக்கிறதே, அதை எடுத்துக்கொண்டு நான் அனைத்தையும் மிகச் சரியாக முடித்திருக்கிறேன் என்று நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள். அப்போது உங்கள் மனம் தன்னம்பிக்கையில் நீராடி வரும் நிலையை நீங்கள் காண்பீர்கள். நம்மால் எதையும் சரியாக செய்து முடிக்க முடியாமல் போய்விடுமோ என்கிற பய உணர்வை தூக்கி எறிந்து உங்களிடம் இருக்கும் திறமைகளை அடையாளம் கண்டு உங்கள் முன்னே நிறுத்தி அதை ரசியுங்கள். தன்னம்பிக்கை மேலும் தானாய் வளரும். தன்னம்பிக்கை என்பதை பொருள் செலவு செய்தோ அல்லது பிறரிடம் பெற முடியாது. அது உங்களுக்குள்ளே உரையிடப்பட்டு ஜொலிக்கும் வைரமாய் இருக்கிறது. அதை ஜொலிக்க வைப்பது ஒவ்வொருவரின் தலையாய பண்பு. விளக்கே இல்லாத பாதையில் நள்ளிரவில் எப்படி தைரியமாக நடந்து செல்ல முடியும்? கையில் ஒரு விளக்கு அதாவது டார்ச் லைட் இருந்தால் பதட்டமெல்லாம் பறந்து ஓடிவிடும். தன்னம்பிக்கை என்னும் ஒளி விளக்கை கையில் வைத்திருப்பவர்கள் எந்த நேரத்திலும் எங்கும் சென்று சாதித்து காட்டி வாழ்க்கையில் உச்சம் பெறுகிறார்கள். சாதிப்பதற்கு எத்தனையோ யுக்திகள் இருந்தாலும் அதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்வது தன்னம்பிக்கைதான். இன்று முதல் நாமும் தன்னம்பிக்கையுடன் இருப்போமா?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:15.
1: ஒரு காபி போடு,
2: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன்

0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி சாகுல்ஹமீது மின்மினியின் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது கருத்தம்மா படத்திலிருந்து.

0: 1908 ஆண்டு ஜூலை 26 இதே நாளில்தான் நியூயார்க் ஐக்கிய அமெரிக்காவின் 11வது மாநிலமாக இணைந்தது.
1: 1803 ஆண்டு இதே நாளான ஜூலை 26 தேதி அன்றுதான் உலகில் முதலாவது பாசஞ்சர் ட்ரெயின் சேவை தெற்கு லண்டனில் இருந்து ஆரம்பமாகியது.
0: 1891 ஆண்டு ஜூலை 26 இன்றைய நாளில்தான் தாகித்தி என்ற தீவு பிரான்சுடன் இணைந்தது.
1: 1892 ஆண்டு இதே நாளான ஜூலை 26 தேதி அன்றுதான் பிரித்தானியாவின் முதலாவது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
0: பன்மொழி புலவர் மூக்கு ஜெகநாதராஜா அவர்கள் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1933.
1: 1963 ஆண்டு உலகின் முதலாவது புவிநிலை துணைக்கோள் அதாவது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட் சின்கோம் 2 அமெரிக்காவில் ஏவப்பட்டது.
0: 1971 ஆண்டு ஜூலை 26 இன்றைய நாளில்தான் அப்பல்லோ 15 விண்கலம் சந்திரனை நோக்கி ஏவப்பட்டது.
1: 1974 ஆண்டு 7 ஆண்டுகள் ராணுவ ஆட்சியின் பின்னர் கிரேக்கத்தில் மக்களாட்சி ஏற்பட்டது.
0: 1977 ஆண்டு ஜூலை 26 இன்றைய நாளில்தான் கனடா நாட்டில் கியூபெக் மாநிலத்தில் பிரெஞ்சு மொழி அதிகாரப்பூர்வ மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
1: 2005 ஆண்டு இதே நாளான ஜூலை 26 தேதி அன்றுதான் டிஸ்கவரி விண்ணோடம் விண்ணுக்கு ஏவப்பட்டது.
0: 2016 ஆண்டு ஜூலை 26 சூரிய ஆற்றலில் இயங்கும் சோலார் இம்பல்ஸ் 2 என்ற வானூர்தி புவியை சுற்றி வந்தது.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
3: நேரம் 6:23. இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது இன்று நமது பண்பலையில் ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:55 பூந்தளிர் சின்னஞ்சிறின் குழந்தைகளின் பிஞ்சு மொழியில் கேட்டு மகிழலாம். இன்று காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் வேலைவாய்ப்பு செய்திகள் உள்ளூர் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்று குடுமியான்மலை ஸ்ரீ சிகாநாத சுவாமி திருக்கோவில் குறித்த சிறப்புகள் இடம்பெறும். வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 லண்டன் யூகே கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுகள் 2026 பற்றிய தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் திரை இசை கேட்கலாம். இன்று காலை 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். எட்டு பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25:30-170 மற்றொரு எண் 25:30-171. செல்லிடப்பேசி அழைப்பின் முன்னிணைப்பு எண் 0452. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும். வழங்குவோர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பம் இடம்பெறும். திருப்பாளை ஞானம் பொன்ராஜ் அவர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 10:30 பூவெல்லாம் கேட்டு பார்ப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்கலாம். இன்று காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். நண்பகல் 12 செய்தி சிருக்கும் சென்னை அஞ்சல். 12:02 சிநேகிதியே தோழிகளின் விருப்ப பாடல்கள் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். தோழிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி

0: நேரம் 6:20.
1: இந்நாளின் சிறப்பு. ஜூலை 26 இந்நாளின் சிறப்பு. மாலத்தீவு என்ற தீவு நாடு ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து விடுதலை பெற்றது. 1745 இதே நாளான ஜூலை 26 பெண்களுக்கான முதலாவது கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் கில்ட்ஃபோர்ட் என்ற நகரில் இடம்பெற்றது.

எண்கள் 25, 30, 170 மற்றொரு எண் 25, 30, 171. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல், பிற்பகல் 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், மாலை 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம், தொடர்ந்து 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்று மேலை பக்தி பாடல்கள் ஒளி உலாவரும். ஆறு 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், இன்றிரவு 7 மணிக்கு நீதித்துறை சட்டங்கள் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் நிகழ்ச்சி பகுதி 2 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மனதின் குரல் மறு ஒளிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:30 விளையாடலாம் வாங்க, மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். இன்றிரவு 9:00 த ஆகாஷ்வாணி போட்காஸ்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம், பங்கேற்பவர் டாக்டர் பவன் அவர்கள். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு. வழங்குபவர் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 10:59 எமது ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். முன் 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நினைவில் நின்ற பழைய திரையிசை பாடல்களை கேட்டு மகிழலாம். நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 4:45 வரை எமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். முன்னதாக நாம் கேட்டது இன்று நமது பண்பலையில் ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் இப்பொழுது 6:30. மீனாட்சி, பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
5: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். மனித வாழ்க்கையில் உடல்நலம் என்பது மிகப்பெரிய செல்வமாகும். ஆனால் இன்று உலகம் முழுவதும் பல்வேறு தொற்று நோய்கள் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கும் பெரும் சவாலாக உள்ளன. கொரோனா பெருந்தொற்று உலகிற்கு ஒரு பெரிய பாடத்தை கடந்த காலத்தில் கற்றுக் கொடுத்தது. சுகாதாரத்தில் சிறிய அலட்சியம் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் உணர்ந்தோம். தொற்று நோய் என்றால் என்ன? ஒரு மனிதரிடமிருந்து மற்றொரு மனிதருக்கு, அல்லது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு கிருமி

0: மூலம் பரவும் நோய்களே தொற்று நோய்கள் எனப்படுகின்றன. இவை வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற நுண்ணுயிரிகளால் ஏற்படுகின்றன. சளி, காய்ச்சல், காசநோய், டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா, காலரா, டைபாய்டு, அம்மை, தட்டம்மை போன்றவை முக்கியமான தொற்று நோய்களாகும். தொற்று நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன? தொற்று நோய்கள் பல வழிகளில் பரவுகின்றன. முதலாவது, காற்றின் மூலம். இருமல், தும்மல் போன்றவற்றின் போது வெளியேறும் கிருமிகள் காற்றின் வழியாக பரவி மற்றவர்களை எளிதில் தாக்குகின்றன. இரண்டாவது, நீர் வழியாக, அசுத்தமான குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்கள் மூலம். மூன்றாவது, ஈ, கொசுக்கள் போன்ற பூச்சிகள் நோய் கடத்திகளாக தொற்று நோய்களை நம்மிடம் வந்து கொண்டு சேர்க்கின்றன. நான்காவது, தொற்று நோய்கள் நோயாளிகள் பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம், பகிர்ந்து கொள்வதன் மூலமும் நமக்கு பரவுகிறது. ஐந்தாவது, தனிப்பட்ட சுகாதார பழக்கங்களில் ஏற்படும் சிக்கல், அதில் ஏற்படும் தாமதம் போன்றவற்றால் தொற்று நோயானது நமக்கு ஏற்படுகிறது. அதாவது, கைகளை சுத்தமாக முறையாக கழுவாமல் உணவு உண்ணுதல் மூலமும் கிருமிகள் உடலுக்குள் நுழைந்து தொற்று நோயை ஏற்படுத்துகிறது. தொற்று நோய்களின் தாக்கம். தொற்று நோய்கள் ஒரு தனிநபரை மட்டும் குறிவைப்பது கிடையாது. முதலில் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதிக்கின்றன. குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள்தான் முதலில் அதிகம் தொற்று நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் வேலை இழப்பு, வருமான இழப்பு, மருத்துவ செலவு, கல்வி பாதிப்பு போன்ற பல சிக்கல்கள் உருவாகின்றன. சில நேரங்களில் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. தொற்று நோய்களை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன? முதலில், தனிநபர் சுகாதாரத்தை பேணும். கழிவறை சென்று வந்த பின்பும் உணவை உண்ணும் முன்பும் சோப்பால் கைகளை 20 நொடிகளுக்கு அதிகமாக கழுவ வேண்டும். குடிநீரை கொதிக்க வைத்து அல்லது சுத்திகரித்து வடிகட்டி அருந்த வேண்டும். சுத்தமான மற்றும் மூடப்பட்ட சத்தான உணவுகளையே உண்ண வேண்டும். இருமல் அல்லது தும்மல் வரும்போது வாயையும் மூக்கையும் துணி அல்லது கைகளால் மூடிக்கொள்ள வேண்டும். உடல்நலம் பாதிக்கப்பட்டால் தேவையின்றி பொதுமக்களுடன் அல்லது குடும்பத்தாருடன் கலக்காமல் தன்னார்வலராக தனிப்பட்ட முறையில் தனிமைப்படுத்தி கொண்டு ஓய்வெடுத்து மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ். நமச்சிவாயம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:35. இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 10 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, செம்மண் பாரம்பரிய விதை திருவிழா, இந்த விழாவானது சிவகங்கை மன்னர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகின்றது. வரும் ஆகஸ்ட் மாதம் 9 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றது. நாம் மறந்த மரபு சார்ந்த விதைகளை அறிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் விதமாக இந்த நிகழ்வு நடத்தப்பட இருக்கின்றது. விழாவிற்கு பொதுமக்கள், விவசாயிகள், மாணவர்கள் என்று அனைவரும் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த விழாவில் பாரம்பரிய நெல் கண்காட்சி, பாரம்பரிய விதை கண்காட்சி, பாரம்பரிய உணவு கண்காட்சி, பாரம்பரிய கலைகள் கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டு கண்காட்சி, பாரம்பரிய கால்நடை கண்காட்சி, இயற்கை மருத்துவ முகாம், மூலிகை கண்காட்சி

0: என்று 100க்கும் மேற்பட்ட விற்பனை கூடமும் விவசாய பொருட்கள் கண்காட்சியும் இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயனடையலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, லாபகரமான ஆடு வளர்ப்பு தொழில் முனைவோர் சிறப்பு பயிற்சி முகாம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பல்கலைக்கழக சான்றிதழுடன் கூடிய சிறப்பு ஒருநாள் பயிற்சி முகாம் வரும் 30ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற இருக்கின்றது. பயிற்சியில் கலந்து கொள்ள அன்று நேரடியாக ₹590 செலுத்தி பங்கு பெறலாம். பயிற்சி சரியாக 9 மணி தொடங்கி மாலை 4 மணிக்கு நிறைவு பெறும். இந்த பயிற்சியில் ஆட்டு பண்ணையத்தில் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை, ஆட்டு பண்ணை தொழிலில் வெற்றியை நிர்ணயிக்கும் காரணிகள் என்ன, நடைமுறையில் உள்ள கால்நடை சார்ந்த மத்திய மாநில அரசு மானிய திட்டங்கள் மற்றும் மத்திய அரசு உதவி திட்டங்கள், அரசு மானிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் வழிமுறைகள் ஆகியவை வழங்கப்படும். இதற்கு முன்பதிவு மிக அவசியம். முன்பதிவு செய்யும் நேரம் காலை 10:30 தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். முதலில் பதிவு செய்யும் 30 நபர்கள் மட்டுமே பதிவு செய்யப்படுவார்கள். முன்பதிவு செய்ய கடைசி நாள் 29/7/2006 அதாவது புதன்கிழமையன்று முன்பதிவிற்கான கடைசி தேதியாக அறிவிக்கப்படுகின்றது. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 9994028807 மற்றொரு எண் 9751643309 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இனி கேட்க இருப்பது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்ப பறவை தாங்கிகள்னு பாத்தீங்கன்னா, பறவை தாங்கிகளை வந்து அங்கங்கே வந்து ஒரு சில குச்சிகளை வந்து டீ வடிவத்தில் குச்சிகளை வந்து அதுதான் நம்ம பறவை தாங்கிகள்னு சொல்றோம். இந்த பறவை தாங்கிகள் வந்து அங்கங்கே வைக்கிறதுனால பறவைகள் நம்ம பறந்தி போற பறவைகள் அதுக்கு வந்து அந்த பறவைகளுக்கனி ஒரு பார்வை இருக்குங்க. அந்த பார்வையில வந்து அது வந்து பறந்து போகும்போது இந்த வயல்ல வந்து நிறைய புழுக்கள் இருக்கு அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்கும், அந்த பறவைகளுக்கு தெரியும். அப்ப வந்து அந்த பறவைகள் வந்து பறவை தாங்கிகள் இருக்கும்போது அந்த பறவை தாங்கிகள் மேல வந்து ரெஸ்ட் எடுக்க வரும். அப்புறம் வந்து பறவை தாங்கிகள் மேல நின்றுக்கிட்டு எங்கெங்க பூச்சிகள் இருக்கோ, எங்கெங்க புழுக்கள் இருக்கோ, அந்த புழுக்கள் எல்லாம் வந்து எடுத்து சாப்பிடும். இதனாலையும் வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா அறுவடை கிட்ட வரும்போது, அறுவடை பண்ணும்போது எப்பவுமே வந்து நிலத்துக்கு கிட்ட வந்து நல்லா அறுவடை பண்ணணும். ஏன்னா பயிரோட எந்த விதமான ஒரு மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே இல்லாம வந்து நம்ம அறுவடை பண்ணணும். ஏன்னா அந்த பயிரில் கூட வந்து புழுக்கள், கூட்டுப்புழுக்கள் எல்லாம் இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து நல்லா அறுவடை பண்ணிட்டு, அறுவடை பண்ண பிறகு கூட மீதி மிச்சம் இருக்கிற அந்த வேர்கள் இதெல்லாம் வந்து எடுத்து தூக்கி போட்டுடணும். இந்த மாதிரி நம்ம இப்போ பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்து எப்படி நம்ம வயலை வந்து உழுதுறதுலேருந்து அறுவடை வர எத்தனையோ முறைகள் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து பூச்சி மேலாண்மை முறைகள் தான். அதுக்கப்புறமா தான் இது எல்லாத்துக்கு பின்பு தான் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து தெளிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். இப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கிறது கடைசியாக வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து எப்படி தெளிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பூச்சி இருக்கா, நோய் இருக்கா, சத்து குறைபாடா அப்படின்னுங்கிறது வந்து வேறுபடுத்தணுங்க. எப்படின்னா, நிறைய வாட்டி இலை வந்து காஞ்சி போச்சு அதனால பூச்சி தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. ஆனால் இலை வந்து மஞ்சள் கலரில் மாறுறதுக்கோ காயறதுக்கோ அது வந்து பூச்சியாக இருக்கலாம் அல்லது நோயாக இருக்கலாம், இல்லைன்னா சத்து குறைபாடாக கூட இருக்கலாம். அதனால முதல்ல வந்து இது நோயினால் வந்ததா, பூச்சினால் வந்ததா, அல்லது சத்து குறைபாடுனால் வந்ததா அப்படிங்கிறது நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கணும். வேறுபடுத்தி பார்த்ததுக்கப்புறம் அப்போ நீங்கள் எப்போவுமே வந்து பூச்சினால் இது வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் முடிவு பண்ணலாம்னா, நீங்கள் பூச்சியை பார்க்கணும். ஆமாம், இது அசுவினி பார்த்துருக்கோம், தத்து பூச்சி பார்த்துருக்குறோம், அல்லது இந்த புழு பச்சை புழு பார்த்துருக்கோம், அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து பூச்சியை வந்து நீங்கள் பார்த்து தான் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறபோது பூச்சிக்கொல்லியை வந்து நம்ம அடிக்கணும். இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த பூச்சிக்கொல்லியை அடிக்கும்போது நம்ம பரிந்துரைத்த விகிதத்தில் தான் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கணும். இப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க 1 மில்லி 1 லிட்டருக்கு அல்லது 2 மில்லி 1 லிட்டருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மில்லி எல்லாம் பத்தாதுங்க, 4 மில்லி போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவாங்க. ஆனால் வந்து அப்படி வந்து நம்ம பண்ணக்கூடாது. என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதே பரிந்துரைத்த விகிதத்தில் தான் நம்ம வந்து பூச்சி மருந்தை வந்து தெளிக்கணும். 2 மில்லியனா கரெக்டாக வந்து 2 மில்லி ஒரு லிட்டருக்கு வந்து நம்ம வந்து கலந்து தான் நம்ம அடிக்கணுமே தவிர மற்றபடி நம்ம வந்து அதுக்கு அதிக

0: அதிகமாக நம்ம இது பண்ணக்கூடாது. எதுக்குன்னா, இந்த மாதிரி அதிகமாக பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம தெளிக்க தெளிக்க என்ன ஆயிடுதுன்னா, பூச்சிகளுக்குள்ளேயே எதிர்ப்பு திறன் வந்து உண்டாகுது. இப்போ நிறைய வாட்டி நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி வந்து இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கும் போது பூச்சி நல்லா கட்டுப்பட்டுருச்சு, ஆனால் இப்போ வந்து இந்த மருந்து வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லைங்க, என்னென்னா ஒரே மருந்தை வந்து மறுபடியும் அடித்து அடித்து நிறைய அடிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, பூச்சிகள் வந்து அதுக்கு அந்த உடம்புக்கு வந்து அந்த பூச்சிக்கொல்லிக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட இது இதாக மாறும். அப்போ வந்து அந்த பூச்சிக்கொல்லி வந்து பயன்படாது அல்லது வேலை செய்யாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு வாட்டி என்ன ஆயிருதுன்னா, பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக நீங்கள் வந்து தெளிக்கிறதுனால நன்மை செய்யும் பூச்சிகள் கூட பூச்சிகள் தானே, அதனால நன்மை செய்யும் பூச்சிகளும் சேர்ந்து அழிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருது. அதனால பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து நம்ம குறைவாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பூச்சிக்கொல்லிகளை வந்து பார்த்துட்டு பூச்சிகள் வந்து ரொம்ப ஒன்று ரெண்டு பார்க்கும்போதே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ரெண்டு பார்ப்பாங்க, ஒன்று ரெண்டு பார்க்கும்போதே உடனே பூச்சி வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. அதனால் முதல்ல வந்து நீங்கள் வயலை வந்து ஆய்வு பண்ணணும். வயலை வந்து நல்லா ஆய்வு பண்ணிட்டு, நீ உங்களுக்கு ஒரு ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஏக்கர் முழுசாமே வந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணிட்டு நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பூச்சிக்கொல்லியை வந்து தெளிக்கணுமே தவிர, மற்றபடி வந்து ஒன்று ரெண்டு இருக்கும்போதே பூச்சி மருந்து தெளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னபடி நீங்கள் வந்து விதைக்கிறதுலேருந்து வயலை வந்து உழுதுறதுலேருந்து இப்போ நான் சொன்னபடி நீங்கள் வந்து பின்பற்றிட்டீங்கன்னா பூச்சி மருந்து தெளிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு ஆளை ஒரு இருந்தாலும் வந்து பூச்சி மருந்துகளோட நாலு வாட்டி அஞ்சு வாட்டி தெளிக்கிறதுக்கு பதிலாக ஒன்று ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அரித்தாலே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நான் விவசாயிகளுக்கு வந்து நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், பூச்சி மேலாண்மை அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லி அடிக்கிறது மட்டும் கிடையாது. இதில் வந்து நிறைய இப்போ நான் சொன்ன மாதிரி விதை நேர்த்தி, பரிந்துரைக்க விகிதத்தில் வந்து இடைவெளி விட்டுறது, அப்புறம் வந்து கலை நிர்வாகம், அப்புறம் நீர் மேலாண்மை, இந்த மாதிரி நிறைய வந்து நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே வந்து கேட்டு பூச்சிகளை வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி வந்து நீங்கள் மேலாண்மை பண்ணிக்கிட்டு நல்ல மகசூல் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரை ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
6: நேரம் 6:45. இனி ஒரு பாடல் ஒலிக்கிறது, ராஜா சின்ன ராஜா படத்திலிருந்து.

மேல ஏற எல்லாமே எல்லாமே தீ.

0: ஜிவி பிரகாஷ் குமார் அனிருத் குரல்களில் பாடல் கேட்டோம். எதற்கும் துணிந்தவன் படத்திலிருந்து.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இனிய காலை வேளையில் நாம் இனி கேட்கவிருப்பது பூந்தளிர். பூக்கள் பூக்கும் தருணம் என்பது இயற்கையின் அழகே. பூந்தளிரில் பேசும் சுட்டி குழந்தையின் கிள்ளை மொழியும் அழகே. இன்றைய பூந்தளி நிகழ்ச்சியில் நம்மிடையே கொஞ்சி பேசும் மழலையின் மொழி கேட்போமா? வணக்கம், உங்க பேர் என்ன? என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்கடா குட்டி? எத்தனாவது தங்கம் படிக்கிறீங்க? நீங்க படிக்கிற பாடத்துல உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடம் எதுடா குட்டி? இன்றைய பூந்தளி நிகழ்ச்சியில நம்முடைய நேயர்களுக்காகவும் பண்பலையில நீங்க என்ன சொல்ல போறீங்க? கதையா? சொல்லுங்க கேப்போம்.
2: ஒரு சிங்கம் வந்து இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு ஒரு குரல் தூங்கிட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு எலிக்குட்டி வந்து அந்த சிங்கமே கம்பனி கம்பனி விளையாண்டு சரிஞ்சிச்சு. அடுத்து வந்து

0: கண்ணா திறந்து அழைச்சு அதை எடுத்து என்ன பேருன்னு சொல்லிச்சு. கோபமா ரொம்ப எள்ளுக்குட்டியா அடுத்து எள்ளுக்குட்டி ஃபாஸ்டா ஓடி போயிருச்சு. அடுத்து அது சிங்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. வேட்டக்காலைக்கு வந்தாங்க. வேட்டக்காலைக்கு வந்து அந்த சிங்கம் பிடிச்சிட்டாங்க. அடுத்து கூண்டு தேடி போனாங்க. அந்த எள்ளுக்குட்டி வந்து அந்த வலைய அப்படியே கடிச்சு கடிச்சு பிச்சு அதை கொண்டாந்துருச்சு. எள்ளுக்குட்டியும் சிங்கமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு.
1: இப்ப இந்த கதையில நீங்க எலியும் சிங்கமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதா சொன்னீங்க. அதே போல உங்களுக்கு படிக்கிற வகுப்புல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பேரெல்லாம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிடித்த ஃப்ரெண்ட்ஸோட பேர் சொல்ல முடியுமா?
0: மகிழன், கைரா, கைரா.
1: நீங்க ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்தா வீட்டுல உங்களுக்கு யாரு உதவி பண்ணுவாங்க? அம்மாவா? இதுவரை கேள்விகளுக்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் பதிலளித்த குட்டீஸ் ஆத்விக் அவர்களுக்கு நன்றி.
2: கூரும்பா கூரும்பா.
1: இதுவரை நாம் கேட்டிணைந்திருந்தோம் பூந்தளிர். நம்மிடையே கொஞ்சி பேசி மழலை மொழியின் வழியே கதை சொல்லி பூந்தளிரை இனிமையாக்கிச் சென்றார் ஆத்விக்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர இருப்பது உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு தகவல்கள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மற்றும் வழங்கும் ஆலய அற்புதங்கள்,

ஆகியன வளம் வர இருக்கிறது இனிய திரை இசை பாடல்களோடு. முதலாவதாக 1985 ஸ்ரீதர் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் தென்றலே என்னைத்தொடு. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு கே ஜே ஜேசுதா எஸ் ஜானகி பாடுகிறார்கள்.

நேரம் 7:30. சந்தோஷமான இனிமையான காலை பொழுதில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பிரேக் வாட்டர் ஷோ போய் பூக்கள். இனி பாடல் ஒலிக்கிறது 1990 வசந்த் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் கேளடி கண்மணி. இது பிரைசுடன் பாடல் வரிகளுக்கு கே ஜே ஜெசுதாஸ் சித்ரா பாடுகிறார்கள்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாது.

தீர்கள். நேரம் 7:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று. சென்னையில் உள்ள மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் கிளார்க் பணியிடத்திற்கு 5, சமூக பணியாளர் 1 என மொத்தம் 6 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி, +2 டிகிரி, சோசியாலஜி டிகிரி அல்லது டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18-27 வயதுக்குள்ளும் மற்றும் 18-30 வயதுக்குள்ளும் இரு பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. இதற்கு விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து இப்பொழுது கூறப்போகும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். தி டைரக்டர் ஜெனரல் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், GST ரோட், தாம்பரம் சானிட்டோரியம், சென்னை 47. மீண்டும் ஒருமுறை முகவரியை கூறுகிறோம். தி டைரக்டர் ஜெனரல் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், GST ரோட், தாம்பரம் சானிட்டோரியம், சென்னை 47. வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். இனி பாடல் ஒலிக்கிறது. 2001 சித்திக் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பழனி பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன் பவதாரிணி பாடுகிறார்கள்.

இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக் பாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தென்றல் குறித்த பாடல்கள் தான் உலா வந்து கொண்டிருக்கின்றன. இனி பாடல் ஒலிக்கிறது 2009 ஜி கிச்சாவின் இயக்கத்திலும் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் தி. யுகபாரதியின் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார்கள் பாடுகிறார் கார்த்திக்.

சந்தோஷமான காலை பொழுதில் பிரேக்ஃபாஸ்ட் போகிய பூக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இனி 2015 ஆண்டு டான் சாண்டி இயக்கத்திலும் கேவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் மகாபலிபுரம். யுகபாரதியின் பாடல் வரிகளுக்கு ஆலாப் ராஜு பாடுகிறார்.

0: நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று பிரதோஷம் குடுமையான் மலை ஸ்ரீ சிகா நாதசுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். புதுக்கோட்டையிலிருந்து கொடும்பாளூர் வழியாக மணப்பாறை செல்லும் வழியில் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குடுமையான் மலையில் இந்த கோவில் உள்ளது. சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எல்லை பகுதியாக அமைந்த கோவில் இது. 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுக்களில் திருநலக்குன்றம் எனவும்

0: பதினாலாம் நூற்றாண்டில் சிக்காநல்லூர் எனவும் 17-18 நூற்றாண்டுகளில் குடுமியான் மலை எனவும் அழைக்கப்பட்டுள்ளது. அக்காலத்தில் இந்த கோவில் அர்ச்சகர் ஒருவர் பூஜைக்குரிய பூவினை சுவாமி தரிசனத்திற்கு வந்த தமது ஆசை நாயகிக்கு அளித்து விட்டார். அப்போது மன்னர் அங்கு வந்துவிட தமது ஆசை நாயகியிடம் பூவை பெற்று மன்னருக்கு தந்தார். பூவில் ஒரு கேசம் ஒட்டியிருந்தது. கண்டு சினம் கொண்ட மன்னர் உடனே கோபப்பட அர்ச்சகர் இறைவனை பிரார்த்தித்து இங்குள்ள இறைவனுக்கு குடுமி உள்ளது, அதிலிருந்து வந்திருக்கும் என்றார். மன்னர் அந்த குடுமையை காட்டுமாறு கூற அர்ச்சகருக்காக மனம் இறங்கிய ஈசன் குடுமையோடு காட்சி தந்தார். எனவே இறைவன் குடுமிநாதன், சிகாநாதன், சிகாநாத சுவாமி என பெயர் கொண்டார். ஊரும் குடுமியான் மலை ஆயிற்று. இந்த கோவில் பக்கவாட்டு பகுதியில் மலைக்கு மேல் செல்ல சரியான வழியில்லை. கரடுமுரடான பாதையில் நடந்து மலையேறும் போது பிடாரியம்மனை தரிசிக்கலாம். அதற்கு மேல் சென்றால் பெரிய மலையை குடைந்து அதில் விநாயகர் சிற்பம் உள்ளது. மேலே சென்றால் வற்றா சுனை உள்ளது. 16 கால் மண்டபத்தில் முருகனுக்கும் இடும்பனுக்கும் சன்னதி உள்ளது. புடைவரை கோவில் போன்றும் திருக்கோவில் போன்றும் சாயல் உடைய மலையைச் சுற்றி ஊர் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய கோபுரம் உள்ளே துவாரபாலகரில் ஒருவர் தெற்கு நோக்கியும் மற்றொருவர் வடக்கு நோக்கியும் உள்ளார். ஈசன் ஒற்றை கல்லால் ஆகிய திருமேனியராக அருங்காட்சி தருகிறார். அகிலாண்டேஸ்வரி, சொர்ணாம்பிகை என இரு அம்பாள், விநாயகர், அனுமன், பைரவர், தட்சிணாமூர்த்தி சன்னதிகளும் உள்ளன. 4 கால் மண்டபத்தில் நந்தியம்பெருமான் உள்ளார். 1000 கால் மண்டப நடுவே முகப்பு மண்டபம். இங்கு திருமலை நாயக்கர், மச்சாவதாரம், வராகவதாரம், அனுமன், வீடணன், வாலி சுக்ரீவன் சிலைகள் அழகுடன் மிளிர்கின்றன. மேலும் மோகனாவதாரம், குதிரை வீரர்கள், அழகிய நங்கையர், மன்மதன் ரதி சிற்பங்களையும் பார்க்கலாம். குகை கோயில் மேலே மலையின் முன் நெற்றி பாதையில் 63 ரிஷபாரூடர் காட்சி தருகின்றனர். நலமகாராஜா இங்கு வழிபட்டுள்ளதாக தலபுராணம் கூறுகிறது. தொல்பொருள் இலாக்கா துறை கோவில் நிர்வகிக்கிறது. தமிழ் புத்தாண்டு, மகா சிவராத்திரி, பங்குனி உத்திர பெருவிழா 10 நாட்கள், பிரதோஷம், அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள். சனிதோஷம் அகற்றி வாழ்வை குதூகலமாக்கும் குடுமியான் மலை ஸ்ரீ சிகாநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இதுவரை யூகே கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகள் குறித்த அண்மை தகவல்கள் கேட்டீர்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:45.
3: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களை இனி திரை இசை கேட்கலாம். முதலாவதாக ஒழிக்கிறது 2005 சுந்தர்சி இயக்கத்திலும் டி இமான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் 2. தபு சங்கர் பாடல் வரிகளுக்கு டி இமான் மாயா பாடுகிறார்கள்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 7:51. பிரேக் வச்ச பொய்கைப்புக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கிறோம். இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது இன்று பத்திரிகைகளில் வெளிவந்த சில முக்கிய செய்திகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட வீடியோ 30 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை கடந்து சாதனை புரிந்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு முதல்

வழக்கமாக வெண்கலம் கிடைத்துள்ளது. வலுத்தூக்குதல் போட்டியில் வீரர் ஜான்குமார் வென்றார். மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட் வாழையிலை கட்டு விலை குறைவு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா நேற்றுடன் நிறைவு பெற்றது. இம்மாதம் 31 தேதிக்குள் பத்ம விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என மதுரை மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் முருகன் தகவல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது. நேர்கள் இதுவரை தெரிந்து கொண்டது இன்று பத்திரிகையில் வெளிவந்த சில முக்கிய செய்திகள். பிரேக் வச பொய்கைப்புகளில் இனி பாடல் ஒழிக்கிறது. 2019 கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்திலும் ஏஆர் ரகுமான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் விண்ணை தாண்டி வருவாயா. இது தாமரையின் பாடல் வரிகளுக்கு சின்மையே தேவன் ஏகாம்பரம் பாடுகிறார்கள்.

இது இயக்கத்திலும் அனிருத் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் வணக்கம் சென்னை. இதோ நான் முத்துக்குமார் பாடல் வரிகளுக்கு அர்ஜுன் அனிருத் குழுவினரோடு பாடுகிறார்கள்.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கேப்புகள் நிகழ்ச்சி இதுவரை. உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு தகவல்கள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜூனியர் மற்றும் வழங்கிய ஆலய அற்புதங்கள், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் அண்மை தகவல்கள், திரை இசை ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கேப்புகள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக வரும்போது பாட்டு வேணுமா, அதற்கு முன்பாக 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு

முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா. இன்றைக்கிய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலும் தொலைபேசி வழி நேரலையாக புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழவிருக்கிறோம். இதுக்கு மதுரை மாவட்ட நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட தொலைபேசி எடுங்க. இப்பொழுது சொல்ல போகிற 2 நம்பர் இருக்குது, 2 நம்பரில் நீங்கள் டயல் பண்ணலாம். 25 30 170, மற்றொரு நம்பர் 25 30 171. செல்பேசியிலிருந்து பேசுனீங்கன்னா 0452. இந்த எண்ணை வந்து முன்னிணைப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். இனிமையான இதமான காலை பொழுதில் இப்போ இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க, முதல் நேயராக அவங்களை சந்திப்போம். வருக, வணக்கம்
2: சார். தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக்கொள்வது மதுரை மணிமாறன், கடைசி நந்தல் யானமலை பொதுப்பட்டி.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. வணக்கம், சொல்லுங்க, இன்னைக்கு என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்? சில பாட்டு கேட்கலாம்
2: சார். ட்ரிபிள் ஆர்ல இருந்து அந்த தாக்கு தாக்கு நாட்டுக்கு
0: தாக்கிடுவோமா?
2: கேட்டுடலாம் சார்.
0: நன்றி, கண்டிப்பா பாடல் வைக்கிறோம்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 8:08. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் பாட்டு வணிகம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்னைக்கு மதுரை மாவட்ட நிகழ்வு விருப்ப பாடலை இடம்பெற்று இப்போ இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளரை சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம்.
2: பாண்டிய நாட்டின் தலைநகரில் இருந்து பாய்ந்து வரும் பாச பண்பலை, நேச பண்பலை, துங்கா நகரை துடிப்பு மிக்க பண்பலை, எங்கள் அகில இந்திய வானொலியின் மாணவியல் பண்பலை 103.3 மற்றும் தெற்கு சிமை பாண்டிய நாடு சேதுபதி சிமையிலிருந்து வரும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் பண்பலையின் பாச சொந்தம் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதன்.
1: பாத்தீங்களா, அண்ணன் சொல்ல முத்த அப்படியே திக்கிச்சு வந்தீங்களா? ஆமா, நான் அண்ணன் இல்ல, நீங்க தான் அண்ணன். சரியா, சொல்லுங்க.
2: சரி, மகிழ்ச்சியான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லிடுறேன்.
1: பழைய ஆட்டோ விட்டுட்டு ஒரு புது ஆட்டோ வாங்கிட்டேன்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:15.
2: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
0: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: சந்தோஷமான இனிமையான காலை பொழுதில் பாட்டு வேணும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். மதுரை மாவட்ட நிலையில் விருப்ப பாடல் இடம்பெற்று இப்போ இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
4: அனைவருக்கும் நீங்க உற்சாகமான காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சண்முக சுந்தரம், ரேடியோ கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சரி, நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் வானொலி கேட்டுட்டே
4: இருப்பீங்களா? அங்கே வானொலி கேட்டு.
0: என்னோட வளமையான நேர், வேற என்ன விசேஷம் அதை சொல்லுங்க.
4: மகிழ்ச்சி
0: என்ன பாட்டு கேட்கலாம்? பாட்டு நிகழ்ச்சியில
4: சரவணன் இருக்க பயமின் படத்துல பாட்டு
0: ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: மதுரை மாவட்ட நேரின் விருப்பப்பாடலாக நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. இன்றைக்கி பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச இந்த பாட்டெல்லாம் கேட்டு மகிழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதுரை மாவட்ட நேரில் 25 30 170 இன்னொரு நம்பர் 25 30 171 எண்களில் வரலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: இந்த விறுவிறுப்பான தாரைகள் சுறுசுறுப்பான பாடல்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் 103.3 பண்பலை அனைவருக்கும் வணக்கம் கூறுவது
1: ரஜினி முருகன் படத்துல பேசுறாங்க மேடையில, வணக்கம் கூறுவது. சரி, கணேசன் சார்

0: சொல்லுங்க, என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
1: தெரிய படத்துல இருந்து சிக்கி ஜில்லாடின்ற ஒரு சாங் சார்
0: கேட்டுருமா?
1: அனைவருக்கும், எல்லாருக்கும், அந்த பண்பலை அனைவருக்கும் கிரிக்கெட் பண்றேன்.
0: இதை ஒழிக்கிறது

உள்ள ஜோக்க புடிச்சுடுவோம் தேடி போல.

0: வந்தா சதர போலீஸ் நார்மல் பர்சனா? நீ மாமானு கூப்பிட போலீஸ் உங்க அக்கா புருஷனா?
1: காத்து நிற்க ரோட்டில் மேடு உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா எல்மட்ட போடு.
0: வீட்டு கேஸ்ல மாட்டிக்கின்னு

0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 20:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள், எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு மதுரை வானொலி. ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு புதுச்சேரி வானொலி. ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம், எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள், ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை 20:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.
1: நேரம் 8:29.

0: பாட்டு வணம் நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது ஒரு நேரை சந்திக்க இருக்கிறோம். அவங்க வருக வணக்கம்.
1: வணக்கம் முத்துக்கண்ணன்.
0: ஓ முத்துக்கண்ணன் சார், வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன படம்? பாட்டு கேட்கலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் பாயிரோ. டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, டி அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.
4: சைட்ல ஃபால்ட்டை வச்சு நீ

0: Yamshi. நேரம் 8:34 நிமிடம் பாட்டு விழுமா நிகழ்ச்சியில இப்ப நம்ம அடுத்த நேரம் சந்திக்க இருக்கிறோம். வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கங்களோட நிகழ்ச்சியில் இணைவது மதுரையில் இருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் நெரிசல், பாடலின் வரி, ஆள போறான் தமிழன். நன்றி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. இதை பாடல் ஒலிக்கிறது.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் 8:41 பேருடைய பாட்டு வேணும் இணைந்திருக்கிறோம். மதுரை மாவட்ட நேரில் விருப்பப்பாடல் இடம்பெற்று பெண்ணு பிள்ளை அடுத்த நேரில் சந்திக்க இருக்கிறோம். வருக வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டம் கொல்லம்பட்டு வந்து விக்ரம் வந்து கருப்பையா பேசுறீங்க.
2: கருப்பையா, சொல்லுங்க. என்ன உடல இருந்து பாட்டு வேணும்?
3: ஈஸ்வரன் தமிழன் ஒரு பாட்டு
2: கேட்டுருமா?
3: பாட்டு

0: நேரம் 8:45.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இனிமையான இதமான காலை பொழுதில் நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. நேரம் இப்பொழுது 8:46. மதுரை மாவட்டத்தினுடைய விருப்பாளர் இடம்பெற்றிருக்கு. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, காஷ்மான் குடிதிரை.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன படத்தை வந்து பாட்டு கேட்கலாம்?
2: மல்லிப்பூ வச்சு வச்சு வருது, கொஞ்சம் பழசுதான்.
0: சரி, கேட்டுருமா? ஓகே, பாடல் ஒழிக்கிறேன்.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம். அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லோரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு

0: அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல் தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானா அந்த பையன்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:55, பாட்டு வணம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இணைப்புல காத்துட்டு கூடிய நேரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
6: மதுரை டபேதார் சந்தையில சதீஷ்.
5: வணக்கம் சதீஷ் சார், சொல்லுங்க, என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
6: சீமராஜா படத்துல இருந்து வாரே வாரே சீமராஜா அந்த படம்.
5: ஓகே, பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இது வரைக்கும் கிடைச்சினது மணிமாறன், அண்டல்பனூர் சாமிநாதன், மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், உசிலம்பட்டிலிருந்து கணேசன், பேங்கான்லேருந்து முத்துக்கண்ணன், தனலட்சுமி சந்திரசேகர், கருப்பையா, காசி மயன், சதீஷ் ஆகியோர் பங்கெடுத்தார்கள். பங்கெடுத்த நேர்களுக்கு நன்றி கூறுகிறோம். அதே போன்று தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீங்களும் இணையலாம். 25 30 170 25 30 71 நாளைக்கு மதுரை மாவட்டத்தினருடைய விருப்ப பாடல் இடம்பெற இருக்குது.

0: நிறைவு பெற்றது பாட்டோட நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி அவர் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்கிறார். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னை
1: அஞ்சல் 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சாரநாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வார நாட்களில் கடிகாரத்தோடு சேர்ந்து நாமளும் வேலை வேலைன்னு பரபரப்பாக ஓடி இருப்போங்க. இதோ நம்மளை ரிலாக்ஸ் பண்ண வீக்கெண்டான சண்டேவும் வந்தாச்சு. சண்டேனாலே எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக இருப்போம். அந்த உற்சாகத்தை இன்னும் ரெட்டிப்பாக்க வருகிறது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை.

நேரம் 9:08. வாங்க இந்த நாளோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுப்போம். July 26, 1999 கார்கில் போரில் நம்ம இந்தியா வெற்றி பெற்ற நாள். ஒவ்வொரு நாளும் July 26 கார்கில் விஜய் திவாஸ் தினமாக கொண்டாடுறோம். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதையும் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களோட வீரம் மற்றும் தியாகத்தை நினைவு கூறும் நாளாகவும் July 26 இருக்குதுங்க.

நேர்களே, மேங்க்ரோவ் காடுகள்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர விஷயம்னா டூரிசம், போட்டிங், இது எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த நாளோட இன்னொரு சிறப்புனா மேங்க்ரோவ் சூழல் அமைப்பு சர்வதேச பாதுகாப்பு தினமாக தான் கொண்டாடுறோம். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம், இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள். 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேர்களே, நேரம் 9:21. இன்னைக்கு நம்ம அலையாத்தி காடுகள் பத்தி தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அலையாத்தி காடுகள்ன்றது கடலுக்கும் நிலத்துக்கும் நடுவே இயற்கை கட்டி இருக்கிற பசுமையான அரண் தாங்க. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மண்ணரிப்பை தடுத்து புயல் மற்றும் சுனாமி போன்ற பேரிடர்கள் இருந்து பாதுகாப்பும் தருது. இந்த தினத்தோட நோக்கம் என்னன்னா, அலையாத்தி காடுகளோட முக்கியத்துவத்தையும் அவற்றை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துறது தான்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை தாங்க கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பிஎம் ஸ்கீம் பத்தி தாங்க தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு நம்ம பாரத பிரதமரின் நலத்திட்டத்துல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான கௌரவ திட்டம் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இத்திட்டத்தோட நோக்கம் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவங்களுக்கும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்குறது தான். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான கௌரவ திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொதுப்பிரிவு அல்லது மாவட்ட வருவாய் அலுவலரை நேரில் தொடர்பு கொண்டு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். அவங்க தேவையான படிவம் மற்றும் ஆவணங்களின் பட்டியலை வழங்கி நமக்கு வழிகாட்டுவார்கள்.

தானே வளமான தோளுக்கு, தங்க செருப்பு தானே தனிவான காலுக்கு, அவனங்கள் தானே பால் போதும் பல்லுக்கு, முத்த

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாங்க. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டோட டேஸ்ட்டை நம்ம நாக்கில் இருக்க டேஸ்ட் பட்ஸ் மூலமாக தான் உணர்கிறோம். ஆனால் பட்டாம்பூச்சிலெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியுமா? தங்கள் கால்களில் உள்ள சுவை உணரும் உறுப்புகள் மூலமாக தாங்க உணவின் சுவையை தெரிஞ்சுக்கிறாங்க.

சின்ன சின்ன தகவல்களோடும் துள்ளல் இசை மெட்டுகளோடும் வளம் வருகிறது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. உலகிலேயே மிகப்பெரிய புல் எதுன்னு தெரியுமாங்க? நம்ம மூங்கில் தாங்க அது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் மூங்கிலை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் மூலமாக கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பும் கொடுத்து அவங்களோட பொருளாதாரமும் உயர வழிவகை செஞ்சுருக்காங்க.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் தான் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்களா. மனுஷனோட மூளையில 86 மில்லியன் நியூரான்ஸ் நரம்பு செல்கள் இருக்குதாங்க. அவை தகவல்களை மிக வேகமாகவும் எல்லா பகுதிக்கும் கொண்டு போகுதான்.

0: நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

இதுவரை நாம் கேட்டு ரசித்தது டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிறைவடைகிறது. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை BJP மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பினர் மேகதாது பிரச்சினை காரணமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெங்களூரு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் ஓசூர் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமயமாதா பேராலயத்தின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சர்வதேச சதுப்பு நில காடுகள் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கோவளம் முகத்துவாரத்தில் அலையாத்தி மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் உள்ள பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:02.

0: விருப்பகானங்கள். இன்றைய விருப்பகானங்கள் நிகழ்ச்சி நேயர் விருப்பமாக வலம் வர காத்திருக்கிறது. திருமதி ஞானம் பொன்ராஜ் அவர்களோடு உரையாடல் தொடர்கிறது. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: முதல் மரியாதையில ராசாவே உன்னை நம்பி, அந்த பாடல் வந்து சிவாஜியுடைய எத்தனையோ பாடல்கள் பார்த்தாலும் பரதராஜா அவரை நல்லா பயன்படுத்தியிருப்பார். அந்த படத்துல தன் மாமனுக்கு கொடுத்த வாக்குனாலும் ஒரு மாமா மகளை கட்டினாலும், அதாவது பொருந்தாத அன்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு மரியாதைக்குள்ள ஒரு மனுஷனுக்கிட்ட உள்ள ஒரு அன்பை அந்த சின்ன பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணு வெளிப்படுத்துறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. விருப்ப கணங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இன்றைய விருப்ப கானங்கள் நேர் விருப்பமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. திருமதி ஞானம் பொன்ராஜ் அவர்களோடு உரையாடல் தொடர்கிறது. சிறுவயதிலிருந்தே புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கம், அதே போல வானொலி கேட்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. திரைப்படங்கள் பார்க்கறது உண்டா?
1: படம் பார்க்குற பழக்கம் உண்டு. நிறைய படங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதான் வீட்டில் இருக்கையில கிடையாது. எங்கள் வீடுகளில் படத்துக்கு அனுப்புனதெல்லாம் வறுப்பில் தான். ஆனால் மொரட்டு தனமாக விளையாடலாம் செய்வாங்க மாட்டேன், அதுக்கு கண்டிஷன் இருக்காது. ஆனால் படங்களுக்கு விட மாட்டாங்க. படங்கள் போகிற பழக்கங்கிறது வீடுகளில் ரொம்ப கண்டிஷனாக வச்சுருப்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிற்பாடு நிறைய படங்களுக்கு என் கணவர் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க தான் எல்லா படங்களுக்கும், எல்லா படங்களும் பழைய படங்கள் பாதாள பைரவையிலேருந்து புது படங்களை பார்க்க விட மாட்டாங்க. பழைய படங்களை நிறைய கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் படங்களை பற்றி பேசக்கூடாதுன்றவாங்க, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. படங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நல்லா வாரத்துக்கு எப்படியும் ஹிந்தி படம் படம் தங்கண்டேட்டில் முன்னபடியே அப்பாலும் 2000 ரூபா தான் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு. அதனால் எப்போவுமே ரிசர்வேஷன் பண்ணிவிடுவாங்க. எந்த ஹிந்தி படத்தையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அமிதா படம் ரொம்ப பிரியமாக பார்ப்போம். அது மாதிரி ஒவ்வொரு சிவாஜி கணேசன் படம், எம்ஜிஆர் படம், ஒவ்வொரு படங்களுமே கூட்டிகிட்டு போகிறேன் பழக்கம் இருக்குது. அதனால் படத்தை பார்த்துட்டு எனக்கு பேசுகிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காது, அதை அப்படியே விட்டுடுறது. இப்போ என் மகன் கொஞ்சம் அதில் ஏன் அப்படியே இருக்குன்னு கேட்டால் அதுக்கு அவன் சில விளக்கங்கள்லாம் கொடுப்போம். பையன் ஒரு மாதிரி டைப்பு, எல்லாத்தையுமே பேசுறது, எல்லாரோடையும் மூவ் பண்ணுறது. அதே மாதிரி அவன் பிள்ளைகளும் அப்படி தான், ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ படம் பார்க்குறப்ப என் மகனுடைய பேரனுகளுடைய பேசுகிறேன் நிறைய. ஆனால் கிண்டலும் பண்ணுவாங்க, எதுக்கு நீங்கள் அந்த புதுப்படம்லாம் பார்க்குறீங்க, பழைய படங்கள் பார்க்க மாட்டீங்களா, எதுக்கு புதுப்படங்கள் பார்க்குறீங்க. புதுப்படங்கள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன், சில படங்கள் கொஞ்சம் நல்ல படங்களாக இருந்துச்சுன்னா பார்க்குறது. ஓடிடியில் படம் பார்ப்பேன், புதுப்படங்கள் போட்டோடனே பார்ப்பேன்.
0: உங்களுடைய திரைப்பட ரசனை அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமாக இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: காதல் தினத்தில் என்ன விலை அழகைங்கிற பாடல், சோனாலி பிந்திரை பாடுறது படத்தில் நல்லா இருக்கும். அந்த பாடல் வந்து ரொம்ப பிரியமான ஒரு பாட்டாக, ஒரு மென்மையான இனிமையான கீதமாக இருக்கும் அது. அதனால் அந்த பாடலை வரும்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 90.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருப்ப காணங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நேர் விருப்பமாக இந்த நிகழ்ச்சியை ஒழித்துக் கொண்டிருக்கிறது திருமதி ஞானம் பொன்ராஜ் அவர்களுடைய தெரிவில் பாடல்கள் ஒவ்வொன்றாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் ஒழிக்க போகுதுன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்து வேட்டையாடு விளையாடுல பார்த்த

முதல் நாளே இந்த பாடல் பிடிக்கும். வேட்டையாடு விளையாடல எல்லா பாடலுமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அது முதல்ல பார்த்த உடனே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் பாடுற அந்த பாடல், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக வந்து கௌதம் மேனனுடைய படங்களில் லவ் போர்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த வண்டியில் போய்கிட்டே பாடுறது, அதனால் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருப்பகானங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சி நேர் விருப்பமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் திருமதி ஞானம் பொன்ராஜ் அவர்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சொல்லுங்க, நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த ராம் படத்தில் வர பாடல், விடுகின்ற பொழுதுங்கிற பாடல் ரொம்ப பெரியது. எல்லா பாடல்களை விட அது ரொம்ப பிரியப்படும். காரணம் வந்து சொல்லணும்னா, சிறு வயசுலேருந்தே அந்த பையனுடைய வீக்னஸ்ஸா இல்லை அவனுடைய வளர்ச்சியா, இந்த பொண்ணு வந்து அவனை அதை பெருசுப்படுத்தாமல் அப்போ இருந்தே அந்த பையன் மேலே ஒரு அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கிறா. கடைசியில் பல சிக்கல்களுக்கு பின்னாலேயும் அவனோட பார்க்க போகிறப்ப அந்த பாடல் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: இதுவரை எனக்கு என்னுடைய விருப்பங்களை கேட்டு ஒளிபரப்பினதுக்கு மதுரை எஃப்எம்முக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப காலமாக நான் எதிர்பார்த்து அந்த பாடல்களை அப்போ எப்போ கேட்குறதுன்னா இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் இன்டர்வியூ எடுத்து போடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருப்பகானங்கள். இன்றைய விருப்பகானங்கள் நிகழ்ச்சி நேயர் விருப்பமாக உரைத்தது. நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடினார் திருமதி ஞானம் பொன்ராஜ் அவர்கள்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு நம்ம ஒரு பட பாடல்களில் 1999 வெளியான யுவன் சங்கர் ராஜா இசையில் பழனி பாரதியின் வரிகளில் வெளியான பூவெல்லாம் கேட்டுப்பாட் படத்திலிருந்து தாங்க பாட்டை கேட்க போகிறோம்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 8:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் எழுதியவர் கே ஜெயராமன் அமைப்பு எஸ் ஜான்சன் என் விஜயலட்சுமி படைப்பு திருச்சி

0: பள்ளி வானொலி July 27 திங்கட்கிழமை மாய தூண்டில். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு மதுரை வானொலி. July 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு புதுச்சேரி வானொலி. July 29 புதன்கிழமை மௌன விரதம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. July 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி. July 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எழுதியவர் எஸ் எல் நானு. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள் July 26 முதல் July 31 வரை இரவு மணி 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.
1: ஆகாஷ்வாணி மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு நம்ம ஒரு பட பாடல்கள்ல பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்தில் இருந்தாங்க பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரல்களில் ஒரு பாடலை ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: अभियान को पूरे उत्साह के साथ आगे बढ़ाना है। अपने घर पर पूरे सम्मान के साथ तिरंगा फहराना है। साथियों, हर वर्ष 15 अगस्त से पहले आप मुझे बहुत से विचार और सुझाव भेजते हैं। इस वर्ष भी आप अपने विचार MyGov पर जरूर साझा कीजिए। मुझे आपके सुझावों का इंतजार है। साथियों, मन की बात में आज इतना ही। अगले महीने हम फिर मिलेंगे देशवासियों की अनेक नई उपलब्धियां और प्रेरक प्रयासों के साथ। तब तक के लिए मुझे अनुमति दीजिए। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
2: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखिए, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது
4: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
5: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26 தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாதத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும் அவற்றின் ஏற்றுமதியாகட்டும்

அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான, திறமை மிகுந்த, தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுக்களில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV Sindhu ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுக்கள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே,
கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் ஒன்றின் வெற்றிகரமான ஏவுதல்

நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நில பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலர் இணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும்,
தேநீர்.

என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேனீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் கவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, ஆம்தாவாதிலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000த்துக்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 தேதியன்று 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்க செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை

பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோகிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம்
பாரதத்தின்

கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் வர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள்.

0: பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக்கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக்கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக்கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக்கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக்கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக்கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள், ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள், உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: நேரம் 12:01. தொடர்

காலை 11 மணிக்கு ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் இதனை தெரிவித்தார். கார்கில் வெட்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் இந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவத்தினரின் அர்ப்பணிப்பையும் தைரியத்தையும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுக்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பினர் மேகதாது பிரச்சினை காரணமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெங்களூரு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் ஒசூர் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சர்வதேச சதுப்பு நிலக்காடுகள் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கோவளம் முகத்வாரத்தில் அலையாத்தி மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் உள்ள பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 12:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9, இது ஸ்நேகிதியே. தோழிகளின் விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற இருக்கிறது. தோழிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. இதில் 25 30 170 அறிமுக தோழிகளும், மற்ற தோழிகள் 25 30 171 வரலாம். வெளியூர்லேருந்து பேசக்கூடிய தொழிலும் சரி, அதே மாதிரி செல்பேஸ்லேருந்து பேசினீங்கன்னா 0452 இந்த நம்பர் வந்து முன்னிணைப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். இணைப்பில் நாம் சந்திக்கக்கூடிய முதல் தோழி யார் என்று பார்த்ததும் வருக. வணக்கம்.
1: இனிய நண்பர்கள் வணக்கம். சகோதரருக்கு
0: வணக்கம். சகோதரி யார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறோம் எல்லாருமே. சொல்லுங்க சொன்ன தம்பி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வெள்ளையத்தேவன் படத்துல இருந்து தங்கத்திக்காலுக்கு ஒரு தங்க கோலு முத்தாடும் முக்குத்தீங்கள் பத்து தீனு அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: ஓகே, அந்த பாடல் கொடுத்துருவோம். அதுக்கு முன்பாக விளம்பரம், விளம்பரத்துக்கு பிறகு உங்களோட பாடல்.
1: நன்றி.
0: நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 12:16.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: சந்தோஷமான நண்பகல் வேளையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தோழிகள் பேச விருப்பம்னா அறிமுக தோழிகள் 25, 30, 170 என்கிற எண்ணிலும், ஏற்கனவே பேசிய தோழிகள் 25, 30, 171 என்ற எண்ணிலும் வரலாம். மன்னிக்கவும், புதிய தோழிகள். ஓகே, இப்போ நிகழ்ச்சி அடையக்கூடிய அடுத்த சகோதரி யார் சந்திப்போம்? வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் அரப்புக்கோட்டையிலிருந்து குழந்தை சமால் பேசுகிறேன்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்
2: சார்? ஜூலி கணபதியிலிருந்து உனக்கு பிடித்த பாடல். எனக்கும் பிடிக்குமே அந்த பாட்டு சார்.
0: எனக்கும் பிடிக்கும், கேட்போமா?
2: கேட்போம் சார். ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றி.

0: நேரம் 12:21.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: சிவம் குயில் ஸ்ரீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள், ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை இரவு மணி 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.
1: நேரம் 12:25. சிநேகிதே நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்
1: சகோதரி, யார் பேசுறீங்க?
2: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா சார்?
1: சூப்பர், சூப்பரா இருக்கும். நீங்களும் நலம் தானே? பாட்டு கேக்கலாம் ராணி மேடம்.
2: எனக்கு மனிதனின் இத்தனை நேரங்களா படத்துல இருந்து பொன்னி பூமி, சரி சரி சரி சரி அந்த பாடல் சார்.
1: அதான் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது.

ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 20:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் எழுதியவர் கே ஜெயராமன் அமைப்பு எஸ் ஜான்சன் என் விஜயலட்சுமி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படைப்பு மதுரை வானொலி ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னால் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் படைப்பு புதுச்சேரி வானொலி ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம் எழுதியவர்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேரம் 12:27. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஓகே,
0: சுமதி, மதுரை ஆத்திக்குளம்.
3: ஆமா சார்.
0: என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
3: மீண்டும் கோகிலான்ற படத்துல இருந்து ஓர் 1000 அந்த படம்.
0: ஓ, ஹே, ஓர் 1000 அதானே? அப்படியா, சரி. எஸ்பிபி சார் பாடட்டும், நம்ம நம்மளாம் பாட முடியாது. மகிழ்ச்சி ஏதோ பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:32, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நண்பகல் பொழுதில் நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது சிநேகிதி நிகழ்ச்சி. பெண்களுக்கு பிடித்த பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். 25, 30, 170 அறிமுக சகோதரிகளும், 25, 30, 171 அனைத்து சகோதரிகளும் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம். இப்போ இந்த சகோதரி உங்களை சந்திக்க இருக்கிறோம், அவளோட காத்துட்டு இருக்கோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் தங்கச்சி. வணக்கம வணக்கம். யார் பேசுறீங்க? பயங்கரமா சிரிக்கிறீங்களே. பாண்டியம்மாளா, என்ன படத்துல பாட்டு கேட்கலாம் தங்கச்சி?
1: பாஷா படத்துல இருந்து அழகு நீ நடந்தால் நடையாளம்.
0: எஸ்பி பாலசுமி சித்ரா அவங்க பாடின பாட்டு. ஏ ரஹ்மானோட மன்னிக்கணும், தேவாவின் இசையமைப்பில் வைரமுத்தின் பாடல் வரிகளை நீங்கள் கேட்ட பாடல் இதை ஒழிக்கிறது. கேட்டு மகிழ்வோம்.

0: அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 12:38. சிநேகிதி நிகழ்ச்சியில் அடுத்த சகோதரி சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அருமை அருமை அருமை. ஓகே, இப்ப என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்? பஞ்சவர்ணம் படம்.
1: வலிமை படத்துல
0: வர்ற மாதிரி கேட்டுருவோமா?

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:43. நினைவூட்டு நேயர்களே, இன்று ஒளிபரப்பக்கூடிய சில முக்கிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். சிநேகிதி நிகழ்ச்சி தொடர்ந்து 1 மணிக்கு காலத்தில் அழியாத காவிய கானங்களாக வசந்த கானங்கள் வர இருக்குது. மதியம் 1:40 மெல்ல மனதை வருடி செல்லக்கூடிய மெல்ல வரும் பாட்டு கேட்டு மகிழுங்கள். மாலை 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம். தொடர்ந்து 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். இன்று மாலை 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:30 அந்திப்பூக்கள், இடைக்கால மற்றும் புதிய பாடல்களை கேட்டு மகிழலாம். 7:00 நீதித்துறை சட்டங்கள் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் நிகழ்ச்சி பகுதி 2 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்றிரவு 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்றிரவு 8:30 விளையாடலாம் வாங்க, மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி ஒலிபரப்பாகும். 9:00 இது ஆகாஷ்வாணி போட்காஸ்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அதனைத் தொடர்ந்து 9:10

0: விந்துக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள் இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு வழங்குபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 11:55 நினைவு விட்டு அகலாத பாடல் தேனும் பாலும் மனதே வருட வரும். 11:12:45 நிகழ்ச்சி நடக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், மதுரை மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரத்துல இருந்து ரம்யா பேசுறேன் சார்.
0: வணக்கம் ரம்யா, கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? சாப்பிட்டாச்சா?
1: நல்லாதான் சார்.
0: சரி, சாப்பிட்டீங்களா?
1: நீங்கள் தான் சார்
0: சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரிஸ்கா பேசிருப்பீங்க. சொல்லுங்க ரம்யா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: யூத் படத்துல இருந்து பாட்டுங்க சார்.
0: யூத் படமா? ரெண்டு யூத் இருக்கு. ஒன்னு விஜய் சார் அவங்க நடிச்ச ஒரு படம் யூத் இருக்கு, புது படம் பாத்தீங்களா? அதுல என்ன பாட்டு வேணும்?
1: முட்டைக்கலைக்கு பாட்டு.
0: சரி, கேட்டுருமா?
1: நன்றிங்க சார்.
0: இது பாடல் ஒலிக்கிறது. நன்றி.

0: நேரம் 12:49.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253

0: நேரம் 12:50. சிநேகிதே நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதியில் எந்த தோழியை சந்திக்க இருக்கிறோம் சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். இவ்வளவு சோகமா வந்திருக்கீங்களே, யாரு?
1: ஆ,
0: கம்பீரமாக தான் பேசுறீங்களா?
1: பேசுறேன்.
0: சொல்லுங்க மல்லிகா மேடம், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க அக்கா. ஆமா, ஏதோ ஒண்ணு நீங்களாவது அக்கான்னு சொன்னீங்களே அப்படிங்களா? என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்? அந்த பாட்டு தான் உங்களுக்கு வேணும் அப்படித்தானே? கொடுத்துருவோமா? நன்றி.

0: இனிமையான நண்பகல் பொழுதில் அருமையாக நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நிறைவு பெறுகிறது சிநேகிதியே நிகழ்ச்சி. நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ. मैं हूँ आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 1 மணி. இதயம் தொடும் ராகங்களோடும் உள்ளம் நிறையும் தாளங்களோடும் உலாவர காத்திருக்கிறது வசந்த கானங்கள். நம்ம பல பாடல்களை கேட்டு ரசிப்போம். ஆனால் ஒரு சில பாட்டு மட்டும் நம்ம மனசில் எப்பயுமே நிற்கும். அப்படி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கிளாசிக் மெலடி 1964 வெளியான புதிய பறவை படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில், பி. சுசிலாவின் குரலில்.

உதடுகள் பேசாத காதலை கண்களின் வெளியே வெளிப்படுத்தும் பாடலாக 1965 திரையிடப்பட்ட வெண்ணிற ஆடை படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி. சுசிலாவின் குரலில்.

காலத்தால் அழியாத காவிய கானங்களை தாங்க வசந்த கானங்களில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன சிரிப்பு 1000 வார்த்தைக்கு சமம். அந்த சிரிப்பை இசையாகவும் காதலை மெலடியாகவும் மாற்றிய பாடல். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1964 வெளியான காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில்.

0: 100.9 நாம் இணைந்திருப்பது வசந்த கானங்களில். நம்ம சம்பாதிக்கிற காசை எப்படியெல்லாம் செலவழிக்கிறோம் அப்படின்றத அந்த காலத்திலேயே ரொம்ப நகைச்சுவையாக கண்ணதாசன் எழுதியிருக்காருங்க. 1967 வெளியான பாமா விஜயம் படத்தில் இருந்து விஸ்வநாதன் இசையில், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் குரல்களில்.
1: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துண்டணா.

சோபா 20 ரூபாய் விலைக்கு வாங்கினா

0: under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்களை தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் சிரிப்புன்றது சிறந்த மருந்து. லைஃப்பை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம். 1973 வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில், புலமைப்பித்தன் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில்.
2: வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா,

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காலத்தால் அழியாத வசந்த கானங்களை தாங்க கேட்டுட்டு இருக்கோம். லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஒரு கோல் இருக்கும். ஆனால் இவர் கொஞ்சம் சுவாரஸ்யமான முறையில் வேலை கேட்குறாருக்கு. இந்த பாட்டை கேளுங்க, நம்ம மனசுமே கலகலப்பாக மாறிடும். 1964 வெளியான காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இருந்து கண்ணதாசனின் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், PB ஸ்ரீனிவாஸ் குரல்களில்.
4: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ, கமான் கமான் சீமானே.

வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ட்ரெண்டு மாறலாம், ஆனால் இந்த கிளாசிக் ட்ராக் எப்போவுமே மாறாதுங்க. 1966 வெளியான இரு வல்லவர்கள் படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுசிலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், வேதாவின் இசையில்.

0: வசந்த கானங்களில் அடுத்த கானமாக 1968 தில்லானா மோகனாம்பாள் படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், பி சுசிலாவின் குரலில்.
1: தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தர

ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 8:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள், எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு மதுரை வானொலி. ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு புதுச்சேரி வானொலி. ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம், எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள், ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.

1:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வர்ற பாட்டு பழசுதாங்க, ஆனால் பாட்டு தர்ற உணர்வு எப்பவுமே இளமையாக தாங்க இருக்கும். 1963 வெளியான பெரிய இடத்து பெண் படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசிலா குரல்களில்.

காலத்தால் அழியாத காவிய கானங்களை தாங்க வசந்த கானங்களில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதோ அடுத்த பாடலாக 1964 வெளியான சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஷிலாவின் குரலில்.

நேர்களே, இதுவரை நாம் கேட்டு ரசித்த வசந்த கானங்கள் நிறைவடைகிறது. தொடர்வது சௌராஷ்டிரா பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மதியம் 2 மணி. நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய மதிய வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் நந்தினி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தமிழின் இனிமையாக கேட்டு ரசிக்கலாம் கவிதை அரங்கம். கவிதையாவும் முதல் கவிதையாக வார்த்தைகள் உறங்கும் போது அவனின் கண்கள் மட்டும் எப்படி இத்தனை கவிதைகளை சத்தமில்லாமல் வாசிக்கின்றன.

0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 8:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் எழுதியவர் கே ஜெயராமன் அமைப்பு எஸ் ஜான்சன் என் விஜயலட்சுமி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படைப்பு மதுரை வானொலி ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னாள் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் படைப்பு புதுச்சேரி வானொலி ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம் எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அமைப்பு எஸ் விஜயகுமார் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அமைப்பு கே காளிமுத்து படைப்பு திருநெல்வேலி வானொலி ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா எழுதியவர் எஸ் எல் நானு அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் படைப்பு சென்னை வானொலி கேட்க தவறாதீர்கள் ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026
1: நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஷம் எஃப்எம் 100.9 தமிழின் எதுகை மூனையாக கேட்டு ரசிக்கிறோம் கவிதை அரங்கம். அவன் அவளிடம் பேசும் வார்த்தைகள் 1000 இருந்தாலும் அவன் பேசாத அவனின் கண்களுக்கு பின்னால் தான் ஒளிந்திருக்கிறது அவளின் முழு உலகம். அவன் பேசாத அவனின் கண்களுக்கு பின்னால் தான் ஒளிந்திருக்கிறது அவளின் முழு உலகம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: குரலாக நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கவிதை அரங்கம். இன்னைக்கு கவிதை அரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு கண்கள். கண்கள் சம்பந்தமான கவிதைகளும் கண்கள் சம்பந்தமான பாடல்களும் தான் கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த கவிதை, மை தீட்டிய அவளின் கண்கள். மை தீட்டிய அவளின் கண்கள். கவிதை எழுதும் போது பேனாவாக படித்து ரசிக்கிறான், தீராத அவள் கண்ணின் பிரியானாக.

தமிழின் குரலாக கவிதரங்கம் கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த கவிதை கேட்டலாமா? கடிகாரம் இல்லாமல் அவளின் நேரத்தை திருடியதும், கடிகாரம் இல்லாமல் அவளின் நேரத்தை திருடியதும், ஆயுதம் இல்லாமல் அவனை சிறைப்பிடித்ததும், இந்த இரண்டு கண்கள் மட்டுமே.

நீங்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஷம் எஃப்எம் 100.9 எடுத்துக்கும் இனிசை தமிழாக நேர்கள் கேட்டு ரசிப்பது கவிதை அரங்கம். இரவில் அவனுக்கு விண்மீன்கள் தெரியவில்லையாம். அவளின் கண்களை பார்க்கும்போது பகலிலும் அவன் நட்சத்திரத்தை பார்க்கிறானாம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இன்றிரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோட கடிதம் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விமர்சன கடிதம் தனியாக விருப்பப்படல் தனியாக எங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலை இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி பகுதி சின்ன சொகைக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு விமர்சன கடிதம் தனியாக விருப்பப்படல் தனியாக எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். இன்னைக்கு கவிதையரங்கம் நிகழ்ச்சியில கண்கள் பற்றிய பாடலும் கண்கள் பற்றிய கவிதைகள் தான் கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த கவிதையாக அவனின் தூக்கத்தை தினமும் களவாடியது யார் என்று தேடினான். மாட்டியது அவளின் இரு கருவிழிகள்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை படி.

எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே

0: மேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான
0: புனிதமான

எஸ்எஸ்ஆர்எல்ஆர் நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எடுத்துக்கும் இனிசை தமிழாய் நேர்கள் கேட்டு ரசிப்பது கவிதை அரங்கம். அவளின் கண் இசைவு போதும் அவன் தவறு இழைப்பு செய்யாமல் இருப்பதற்கு. அவளின் கண் இசைவு போதும் அவன் தவறு செய்யாமல் இருப்பதற்கு.

இன்னிசை கீதமாக நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிமையான இசை கீற்றாக கவிதை அரங்கம். இன்னைக்கு கவிதை அரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு கண்கள். கண்கள் சம்பந்தமான கவிதைகளும் கண்கள் சம்பந்தமான பாடலும் தான்.

ரசிக்கிறோம். ஆழம் காண முடியாத கடல் போல் அவனின் கண்கள், ஆழம் காண முடியாமல் கடல் போல் அவனின் கண்கள், இன்னும் மீள முடியாமல் நீந்திக் கொண்டுதான் இருக்கிறாள், இன்னும் மீள முடியாமல் நீந்திக் கொண்டுதான் இருக்கிறாள்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள் கருங்காலக்குடி 2 சென்டிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் சிங்கம்புணரி 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில்

0: இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிக அளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.8 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த அறிவிப்பு. தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் இல்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 26ஆம் தேதி, அதாவது இன்று, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. நாளை 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மலைப்பகுதிகள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யலாம். 1ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு இன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்து
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மழை நீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக

கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோங்கா 2வது இடத்தில் உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

அகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மென்மையான மெட்டுக்களுடன் வான் அலைகளின் வழியை மனதை வருட வருகிறது மெல்ல வரும் பாட்டு. ஒரு பூவின் அழகை காதலின் மொழியாக மாற்றிய பாடல், தேவாவின் இசையில், வாலியின் வரியில், ஹரிஹரன் மற்றும் ஹரிணியின் குரலில் வெளியான மின்சார கனவு படத்திலிருந்து.

நேரம் 3:09. காற்றுக்கு உருவம் இல்லை, ஆனால் அது விட்டு செல்லும் உணர்வுக்கு ஆயுள் உண்டு. உல்லாசம் படத்திலிருந்து பழனி பாரதியின் வரிகளில், கார்த்திக் ராஜா இசையில், ஹரிஹரன் மற்றும் உன்னிகிருஷ்ணனின் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு தாங்க கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக மனதை வருட வரும் மெல்லிசை காவியம், ஆதவன் படத்திலிருந்து கபிலன் வரிகளில், உன்னிகிருஷ்ணன் சின்மயி குரலில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு

0: போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் மெல்ல வரும் பாட்டு தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்.

0: பண்ணியிருக்காங்க. பாரணமாயிரம் படத்திலிருந்து தாமரையின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், நரேசையர் மற்றும் பிரசாந்தினி குரலில்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத்தொடர் தினமும் இரவு மணி 8:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் எழுதியவர் கே ஜெயராமன் அமைப்பு எஸ் ஜான்சன் என் விஜயலட்சுமி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படைப்பு மதுரை வானொலி ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னால் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் படைப்பு புதுச்சேரி வானொலி ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம் எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அமைப்பு எஸ் விஜயகுமார் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அமைப்பு கே காளிமுத்து படைப்பு திருநெல்வேலி வானொலி ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா எழுதியவர் எஸ் எல் நானு அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் படைப்பு சென்னை வானொலி கேட்க தவறாதீர்கள் ஜூலை 26 முதல் ஜூலை 31 வரை இரவு மணி 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக அலைபாயுதே திரைப்படத்திலிருந்து SPB சரண் மற்றும் நவீன் குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேர்களே, வானலைகளில் மெல்ல வரும் பாட்டு தாங்க இணைஞ்சிருக்கும். அடுத்த பாடலாக நீதானே என் பொன் வசந்தம் படத்தில் இருந்து நா முத்துக்குமார் வரிகளில், இளையராஜா இசையில், கார்த்திக் குரலில்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேயர்களே, மெல்ல வரும் பாட்டில் அடுத்த பாடலாக ஒலிக்க விருப்பது தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் கபிலன் வரிகளில், கார்த்திக் சுமங்கலி குரலில் சம்திங் சம்திங் படத்திலிருந்து.

நேர்களே, மெல்ல வரும் பாட்டில் அடுத்த பாடலாக நண்பகல் நிசப்தத்தையும் கூட இசையாக்கும் அற்புதமாய், ஒரு நாள் ஒரு கனவு படத்திலிருந்து வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 அடுத்த பாடலாக பீமா திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை MyGov இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா

கூறியுள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாஹத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியான் லியூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
3: மாலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசனன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
3: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் படபட சடசட கடகட அப்படின்ட்டு சரவழியா இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போறது ஆட்டக்களம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல வித்தியாசமா சூப்பரா வளர்ந்துட்டே இருக்கு. இன்னைக்கு எந்த தலைப்பு அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியே கேட்கலாம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியை யாரு தொகுத்து வழங்க காத்திருக்குதா அப்படின்னா, நான் நந்தினி
5: மற்றும் நான் நிவ்யா. இன்னைக்கு வந்து நம்ம சாதாரண ஆட்டக்களத்தில் இல்லை, வசந்த் அண்ட் கோவின் ஆட்டக்களத்தில் இருக்கோம். அப்போ கேம் ஷோ வேற மாதிரி தான் இருக்கும்.
3: கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கீங்களா நிவ்யா?
5: ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க.
3: உங்கள் கூட முதல் முறையாக வந்து நிகழ்ச்சி பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
5: அப்படியா, எனக்குமே ரொம்ப சந்தோஷம். சரி, நம்மளாம் எப்பவும் நிகழ்ச்சி பண்ணுறது தானே.
3: ஆமாம்,
6: யாரோ புதுசாக ஒரு பையன் வந்திருக்கானாம்ல?
3: ஆமாங்க, புதுசாக வந்திருக்காங்க. தெரில எங்கேருந்து வந்தாங்க, தெரில கேட்டுக்கிடுவோம்.
5: எல்லாம் வீட்டிலிருந்து வரதான், வேற எங்கேருந்து வருவோம்?
3: ஆ சரி,
5: ரைட்டு. இப்போ நம்ம வந்து என்ன கேம் ஷோ ஆர்வமாக வந்து வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறோம்
3: அப்படி தானே? நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். இப்போ ஒரு வார்த்தை, இப்போ என்ன கடல்னு சொன்னேன் அப்படின்னா, கடல்ன்ற வார்த்தையில் தொடங்குற பாடல் ஆரம்பிக்கலாம். இல்லை, அந்த முதல் வரியில் அந்த கடல்ன்ற வார்த்தை இருந்தால் போதும். அப்படியே வந்து பாட்டு பாடணும், நோட் பண்ணிக்கோங்க. பாட்டு தான் பாடணும். நீங்கள் வந்து வாசிச்சோன்னா நாங்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டோம். பாட்டு கண்டிப்பாக முதல் 2 வரை கண்டிப்பாக பாடியிருக்கணும்.
5: ஓகே, அப்போ எப்போவுமே வந்து நம்ம எஃப்எம் ரெயின்போவில் நம்ம பாட்டாக கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களத்தில் வந்துட்டு இன்றைக்கி பாட்டாக நீங்கள் வந்து பாட போகிறீங்க. ஒரு வார்த்தை நாங்கள் சொல்லுவோம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பாடல்களை நீங்கள் பாடலாம்.
3: நான் பாடல, நேயர்கள் பாடுவாங்க.
5: நேயர்கள்
3: தான். அப்போ என்ன தலைப்பு வைக்கலாம்?
5: தலைப்பை இதோ வச்சிருவோம் இப்பவே.
3: சரி, பாட்டு பாட வாங்க அப்படின்னு அழைக்கலாம். கண்டிப்பாக
6: ஆரம்பிச்சு தாங்க.
3: ஆமாம், சரி. இப்போ அழைக்கல என்ன எண்கள் வந்து சொல்லணும் தெரியுமா?
5: கண்டிப்பா 2530-1710. புதுசா நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா 2530-1711. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து கால் பண்றீங்க அப்படின்னா 0452-04-5-2
3: அதாவது 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 அறிமுக நேர்களும் 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை வந்து பேச காத்துட்டே இருக்கோம்.
5: உங்கள் பாட்டு கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும்.
3: கண்டிப்பாக உங்கள் இசைமலையில் நனைய காத்துட்டே இருக்கோம்.
6: சரி,

0: சரி, முதல் நேராக சந்திச்சிடலாமா?
1: கண்டிப்பா.
0: சரி, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து முதல் நேராக சந்திக்கலாம்.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: I am very happy. Start busy.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் வசந்தன் கோவின் ஆட்டக்களம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாடலாம் வாங்க அப்படின்னு எல்லா நேயர்களையும் கூப்பிட்டுருக்கோம். அப்படி இணைப்புல வந்திருக்க நேயர் முதல்ல யார் எங்கிருந்து பாத்துருவோமா? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
0: வருக வணக்கம்.
1: சிறப்பு. அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பாத்திரலாம்?
5: ஹலோ. ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
5: மேம், நாங்க பொதுமல இருந்து பேசுறோம், மதுரை பொதுமல இருந்து.
1: யார் பேசுறீங்க?
5: ஷீலா மேம்.
1: ஷீலா,
0: ஒரு நிமிஷம். அதாவது நீங்க வானொலி விட்டு விலகி வரீங்களா?
5: ஆ, சரிங்க மேம்.
0: என்ன நீங்க பேசுறது எங்களுக்கே நாலு தடவை கேக்குது.
5: ஆ, சரிங்க மேம்.
1: ஷீலா, உங்களுக்கான ஒரு வார்ட் வந்து நாங்க சொல்லிடுவோம், நீங்க அதுல ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாடல நீங்க பாடணும்.
5: ஆ, சரிங்க மேம்.
1: ஓகே. மேகம், முதல் நேரம் வந்திருக்கீங்க, மேகத்துல இருந்து ஆரம்பிப்போம்.
5: போன
1: வாட்டி பாடின அதே பாட்ட பாடுறீங்களா? அப்ப நீங்க வேற பாட்டு தானே பாடி இருக்கணும்.
0: கரெக்ட். நான் கூட உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? பாட்டு பாடலாம். ரொம்ப யோசிக்கிறீங்களே.
1: மரத்தை வச்சு என்ன பண்றது? செடி வச்சு தண்ணி ஊத்தி மரமா வளர்ப்போம். திடீர்னு மரத்தை சொன்னா
0: அடுத்த நேரம் பழி வச்சிடலாமா? அடுத்த நேரம் பழி வச்சிடலாமா?
5: நல்ல
1: முயற்சிங்க, அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்க இருந்து?
6: பாங்காலில இருந்து விஜயலட்சுமி பேசுறேன்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
6: பாங்காலி.
1: ஆ, சரி. நிகழ்ச்சி கேட்டீங்களாமா?
6: ஆ, கேட்டிருக்கேன்.
1: ஓகே, உங்களுக்கு வந்து நாங்க ஒரு வார்த்தை சொல்வோம், அதை தொடர்ந்து வரக்கூடிய பாடல நீங்க பாடலாம், சரிங்களா?
6: முயற்சி பண்றேன்.
1: முயற்சி பண்றீங்க. ஓகே, உங்க முயற்சி திருவினை ஆகட்டும். உங்களுக்காக காற்று.
7: என்னது சின்ன புள்ளத்தனமா இருக்கு.
6: காற்று.
1: காற்று தான்.
0: பாடல்
1: வரிகளை கூட கவிதையா படிக்கிறது உங்களாலதான் முடியும். பாடல்
6: வராது
0: பாருங்க, ட்ரை பண்ணுங்க. நானும் அப்படியே பின்னாடி உங்க கூட ட்ரை பண்றேன்.
1: யாரு கேக்குறது?
0: இல்ல கேப்பாங்க நேயர்கள்.
7: இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க?
0: வீட்டுல உட்கார்ந்துறாங்க. நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா திருப்பி எண்களை சொல்லிடலாம். 25, 30, 170 அறிமுக நேர்களும், 25, 30, 171 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு ஆட்டக்களம் நிகழ்ச்சிக்கு வரலாம். சரி, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போயிருவோம், ஒரு
0: விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் ஆட்டக்கலாம். இன்னைக்கு ஆட்டக்கலத்தோட நிகழ்ச்சியின் தலைப்பு வந்து பாடலாம் வாங்க அப்படின்ற ஒரு தலைப்புல தான் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். சரி, நிகழ்ச்சியில அடுத்த நேரம் சந்திச்சலாமா? வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து பாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தரையா கூப்பிடறதுக்கு முன்னாடி இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த நேர் யாருங்கிறது பாத்திரலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யாரு மூச்சு திணற வர்றது? உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
3: பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு.
2: கேட்டதெல்லாம் நல்ல பாட்டுகளா பாடுற மாதிரி கேட்டீங்க.
0: சரி, உங்களுக்காக ஈஸியா லோலாக்கு
3: வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: சொல்வது முருகன். உங்களுக்கான வார்த்தை கேட்டலாமா? அருமையான வார்த்தைகளா உங்களுக்காக இதயம்.
3: இதயம்
0: கொடுத்திருக்காங்க.
4: இதயமே
0: எங்கங்க போச்சு? அடுத்தது
4: வேற இதயம் பாடுறான். இதயமே இதயமே என்ன சொல்லுதே.
0: வாழ்த்துக்கள் நன்றி இணைப்பில் வந்ததற்கு. சரி, இப்போ விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
6: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
7: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
6: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். இன்னைக்கு நம்ம வந்து பாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நேயர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு பாட்டா பாடிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு சொல்லுங்க நந்தினி, அடுத்ததா நம்ம யார்கிட்ட பேச போறோம்?
1: அடுத்த நேரம்
2: பக்கத்தில் அடிக்குதான், இணைப்பில் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக பேசிடுறோம். அதை வந்து வார்த்தைகள் அடுத்த வார்த்தைகள் கொடுத்துடலாம். நேர்கள் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்கிறாங்க, ரொம்ப சூப்பராக பாட்டு பாடுறாங்க. ஆனால் நேர்களே உங்களுக்கு வர விதிமுறைகள் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் பாட்டாக பாடணும். நீங்கள் வந்து ரீட் பண்ணுறீங்க அது நல்லா இருக்கா, நீங்கள் பாடினீங்கன்னா நாலு பேர் வந்து கண்டிப்பாக வந்து ரசிப்பாங்கள்ல, அதுக்காக நீங்கள் பாட்டு பாடுங்க.
0: எஸ் கண்டிப்பாக, கவிதையாக வாசிக்காமல் கடிதமாக எழுதாமல் பாட்டாகவே படிச்சிட்டிங்கன்னா ஆங்களும் கேட்டுருவோம். அந்த இருக்க
1: கண்டிப்பாக
0: நாங்கள் பண்ணுறோமோ இல்லையா? அன்பரசன் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கப்பா. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ
2: வணக்கம். சரி, அதை நிகழ்ச்சியில் பங்கு பெறினா என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, 25-30-170 அறிமுக நேரிலும், 25-30-171 மற்ற அனைத்து நேரிலும், 04-52 என்ற மாதிரியின் முன்னிணைப்போடு வரணும். சரி, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: கௌரி குருசாமி.
0: குருசாமி மட்டும்தான் கேட்டுச்சு, அதுக்கு முன்னாடி பேர் கேட்கலையே.
3: கௌரி
0: கௌரி கௌரி, சூப்பர். ஓகே கௌரி, உங்களுக்கான வார்த்தைகள் நாங்கள் சொல்லிடுறோம்.
3: செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, நீ சொல்லக்கா வரல.
2: என்னங்க கொடுத்த மறு செகண்ட் பாடிட்டீங்க, சூப்பரா பாடிட்டீங்க, ரொம்ப நல்லா அழகா சூப்பரா பாடுங்க. நாங்களும் எனர்ஜெட்டிக்கா இருந்தோம். வாழ்த்துக்கள், நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
0: எங்களுக்கு அப்படிதான் இருக்கு.
4: பழைய பாட்டுடா, சவுந்தரராஜன் பாட்டு,
0: அதெல்லாம் அதெல்லாம் அந்தந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, நம்ம எஃப்எம் ரெயின்போ உங்களுக்காக அந்தந்த ஜங்க்ல அந்தந்த பாட்டு சூப்பரா வரும். இப்ப உங்களுக்கான வார்த்தைகள் நாங்க சொல்லிடலாமா? உங்களுக்கு வந்து வானம், அதை ஒட்டி வரக்கூடிய பாட்டை பாடுங்க பாக்கலாம்.
4: வானவில்லின் வீதியிலே
2: நாங்க உங்களுக்கு கொடுத்த வார்த்தை வானம், வானவில்லை இல்ல
4: கொஞ்சம்
5: மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது.
0: ஓகேங்க, வாழ்த்துக்கள். வானமா இருந்தா என்ன, வானமில்லா இருந்தா வானம்,
2: எல்லாமே வானத்துல தானே வருது, அதனால வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றீங்க. சரி, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. அடுத்ததா நேர சந்திச்சலாம் வருக. வணக்கம்.
6: வணக்கம் மேடம், உங்க இருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
2: சரி சொல்லுங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
6: சொல்லுங்க மேடம்.
2: தோப்பு தோப்பு தோப்பு தோப்பு, என்ன தோப்பு? ஆமா,
6: தோப்புல என்ன பத்துவா
2: நீங்க? தோப்பு யார்ட்டையோ கேக்குறீங்க, குழு, அதாவது குழு முயற்சி நினைக்கிறேன்.

0: ஆமா தோப்பு தோப்பு தோப்பு இருக்குல்லங்க, அத்தனை மர தோப்பு மாமர தோப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும்ல பாடுங்க. அடுத்த நேருக்கு வழி
1: விட்டு பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்.
0: பாட்டு இருக்குங்க, நான் மண்டையில வச்சிருக்கேன், நேரெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களா, அதனால நான் வந்து பாடமாட்டேன்.
2: ஓகே இடையில வரும் இல்லையா. ஓகே அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், ராஜம் திருப்பாலையில இருந்து.
2: ஓகே ராஜம், உங்களுக்கான வார்த்தை

0: பாட மாட்டேன்.
1: ஓகே, இடையில வரும் இல்லையா. ஓகே, அடுத்து நீர் வணக்கம்.
2: வணக்கம், ராஜம் திருப்பாலையில இருந்து.
1: ஓகே ராஜம், உங்களுக்கான வார்த்தை அதே தோப்பு, போன நேயர் வந்து தெரியலன்னு சொல்லிட்டாங்க, நீங்க ட்ரை பண்றீங்களா? தோப்பு தோப்பு.
3: நீ சொன்ன வார்த்தை என் காதில் சரியாக விழவில்லை, மீண்டும் ஒரு முறை சொல்.
2: மாண்டானோ தேங்கானோ வேப்பம் தோப்பு குயிலும் நீதானோ. இல்ல எனக்கு அந்த பாட்டு அவ்வளவு சரியா தெரியாது.
1: நீங்க பாடிட்டு தெரியலன்னு சொல்றீங்க.
4: உங்களுக்காக
1: வேற வார்த்தை கண்டிப்பா. வளையல்.
2: வளையல் அம்மா, வளையல் வளையல் வளையல் அம்மா வளையல்.
4: எப்படி நம்புவேன்,
1: அதுதான் எனக்கும் டவுட். நான் எப்படி நம்புவேன் அப்படின்றதா டவுட். வளையல வச்சே முடிச்சிட்டீங்களே லைன. சரி, நஞ்சி இணைப்பில் வந்திருக்கு, ரொம்ப சூப்பரா முயற்சி செஞ்சீங்க. நஞ்சி இணைப்பில் வந்ததற்கு அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: ஆனந்தகுமார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிள்.
1: ஓகே, கோயில் டெம்பிள் தனித்தனியா இருக்குங்களா?
5: வழிவிடணும்ல.
1: நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
4: நீ
1: வருத்தப்படலங்க. சரி, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்.
1: எத்தனை தடவை? ரெண்டு பேர் இருக்கனால ரெண்டு வணக்கம். சொல்லுங்க யார் எங்கிருந்து?
6: மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டுல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன்.
1: ஜெயக்குமார், ஜெயக்குமார் உங்களுக்கான வேர்ட் சொல்லிடுறோம். மழை.
2: மழை
1: மழை கூட்டு முயற்சி.
6: மழை மழை
1: மலை. அதான் அதெல்லாம் பாடணும். நீங்க எவ்வளவு சாங் இருக்குங்க? வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க.
7: ராமேஸ்வரம் தாலுகா பாமல்ல இருந்து நம்பிக்குமார்.
1: ஓகே, உங்களுக்கான வேர்ட் சொல்லிடலாங்களா?
7: ஆ சொல்லுங்க.
1: நட்சத்திரம்.
7: நட்சத்திர சென்னலில் வணமிட்டு பார்க்கிறேன்.
1: சிறகை விரித்து பறந்தேன். அடி வாங்க. வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. ரெண்டே ரெண்டு வயது தான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அடுத்த நேயர் யாருங்க பாக்கலாம். வணக்கம். எஃப்எம் ரெயின்போ
8: அனைவருக்கும் வணக்கம்மா. புஷ்பலதா பேசுறேன்.
1: புஷ்பலதா, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
8: சொல்லிடலாம்.
1: நிலவு.
8: ஆஹா, நிலவு. நிலவு வந்து வானத்தையே தீரடி கொண்டது. ஒரு பாட்டு தானா, இன்னும் பாடலாமா?
1: என்ன பாட்டு? ஒரு ரெண்டு லைன்னால பாடுங்க. ஒரு வரியோட நிப்பாட்டிட்டீங்க.
8: என்ன, அப்ப வேற பாட்டு பாடுறேன்.
1: சரி பாடுங்க.
8: நிலவு ஒரு பெண்மாகி உலகுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ.
1: சூப்பரா பாடுறீங்க. நன்றி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. ரொம்ப அழகா பாடினாங்க. கண்டிப்பா நல்லா பாடினாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிறைய நேர் வந்து சூப்பரா நம்ம மெய் மறக்கிற மாதிரி வந்து சாங்ஸ் எல்லாம் பாடுறாங்க. எஸ் கண்டிப்பா, சொல்லக்கூடிய அந்த வேர்ட் வச்சு டக்குன்னு நமக்கு ஒரு பாட்டு யோசிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப் தான். ஆனா நம்ம நேர்கள்
0: எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமா, பாட்டுன்னா நாங்க விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நேர் யார் எங்கிறது அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
9: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
9: வணக்கம், கொண்டையம்பட்டியில இருந்து உஷாராணி.
1: உஷாராணி, உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கலாமா? குறைச்சிட்டீங்களா? சூப்பர். மருதாணி, அத வச்சு ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
9: மருதாணி அரசேனி உனக்காக,
1: எனக்காக
4: இன்ன வரல,
1: எனக்காகவா அவங்களுக்காகவா? எனக்காக தானா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க.

0: சரி, ஓகே, நன்றி அழைத்ததற்கு. ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த பாடல் வரிகளோடு அப்படி பாடல்களை சேர்த்து பாடுறோம். பாட்டு வரலனாலும் நான் கவிதையாவே படிக்கிறேங்கிற மாதிரியும் சிலர் பட் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் யாருங்கிறது பார்த்துடலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஆ, சொல்லுங்க, நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, யார், எங்க இருந்து?
2: என்ன
1: ரொம்ப யோசிக்கிறீங்க, உங்க பேர் சொல்லவே?
0: சந்திரன்
1: ஸ்டார்ட் ஆகிற பாட்டு. அவங்க பாட்டு பாடிட்டு போலாம்ல.
0: கண்டிப்பா. அடுத்த நேயர் யார் எங்கிறது பாக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: அனைவரும் நலம். சரி, உங்களுக்கு வார்த்தை கேட்கலாமா? சரி, ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி.
3: ஆண்டிப்பட்டி கடவ காற்று
1: வாழ்த்துக்கள்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம்ல வந்திருக்க நேயர்.
4: வணக்கம். வணக்கம். நான் புதுக்கோட மாவட்டம் கோணாபட்டில இருந்து பழனி பேசுறேன்ப்பா.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாங்களா? உங்களுக்காக ஊர்லயே போயிடுவோமான்னு பாக்கும் பொழுது அதெல்லாம் முடியாது, நீ இதான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. மூக்குத்தி
5: மூக்குத்தி பூ மேலே காத்தே உட்கார்ந்து பேசுதம்மா, உட்கார்ந்து பேசையிலே நீ உள்ளூர ஊருதமா.
1: இனிப்புல
0: வந்ததுக்கு நன்றி.
1: சரி, விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களை. நேரம் மாலை 4:29 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: Songs downloaded from tamilizai.com. நேரம் 4:34 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் அதிரடியாக பரபரப்பாக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக அப்படியே பாட்டை கேட்டுகிட்டே நம்ம ரசிச்சுட்டு இருக்க நிகழ்ச்சி வந்து ஆட்டக்களம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் வளம் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து பாடலாம் வாங்க அப்படின்னு எல்லாருமே நாங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
0: வணக்கம்.
2: மதுரை கண்ணன் நிந்தல் வட்டாரம் சு போஸ் உங்கள் முன்பாக.
1: ஓகே போஸ், உங்களுக்கான வார்த்தை வீடு.
2: வீடா?
1: ஆமா.
2: வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ.
1: சிறப்புங்க, சிறப்பு.
2: ஆடும் வரை ஆட்டம், ஆகிதத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம், கொல்லி வரை வருமா.
1: போதும் போதும், சூப்பரா பாடுறீங்க. முழு
3: பாட்டு
1: போலயே. வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா பாடுனீங்க. அடுத்த நேயர் யார் எங்க இருந்துன்னு பாத்துடலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
4: ஹலோ, நான் நட்சத்திரா, மதுரை முல்லை நகர்.
1: நட்சத்திரா, ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. சூப்பர். அடுத்தது அதை விட எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொல்லி கொடுக்கல, அம்மால சொல்லி தரல, அவங்களே வந்து சூப்பரா பாடிட்டாங்களாம். சிறப்பு, ரொம்ப சூப்பரா பாடிங்க, அழகா பாடிங்க. நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அது சின்ன குழந்தைங்கள வந்து பாட்டு பாடும் போது கேட்கும் போது நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, அந்நிகழ்ச்சியில அடுத்த நேர் வருக வணக்கம்.
5: மதுரை நகர் இல்லாவரம் ஈஸ்வர்லால்
3: பேசுறேன்.
1: இனிமையா விஷயம் பேசிருக்கீங்க, அதனால உங்களுக்கு காது, அதை வச்சே பாடுங்க.
5: காது கொடுத்து கேட்டேன், இது குழந்தைக்கு தான் முத்தம்.
3: என்ன கொடுமை, என்ன கொடுமை.
5: ஆஹா, குவா குவா சத்தம்.

0: சிறப்பை கண்டு கண்டுக்காதீங்க சார், சூப்பரா பண்ணீங்க.
1: வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் யாருங்கிறதன் பாக்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஓ வணக்கம்,
1: சொல்லுங்க யார் எங்க இருந்து?
2: உங்களுக்கான
0: வார்த்தை குடுப்பங்க.
1: உங்க பேரே நீங்க சொல்லலையே
2: இன்னும்.
1: ஆனந்தம்
2: விளையாடும் வீடு,
1: ராமேஸ்வரம் சேர்த்து.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, ரொம்பவே அழகா பாட்டு பாடுனீங்க. நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
1: அடுத்த நேயர் யாரு எங்கிறது பாத்துலமா?
0: வருக வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, நான் கொண்டேம்பட்டி முத்துராசுப்பா.
0: சரி, ஏன் உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
3: கேளுங்கப்பா.
0: கல்யாண மாலை.
3: கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை
1: என் பாட்டைக்கு
3: கேட்டா
0: பாத்தீங்களா, உங்களுக்கு லைன் நான் எடுத்துறேன்.
3: ஆமா, என் பாட்டை கேட்டா அதுக்கு
1: வாழ்த்துக்கள். நன்றி இணைப்புல வந்ததுக்கு. அடுத்த நேயர் யார் எங்க இருந்து பாத்துக்கலாம். வருக வணக்கம்.
4: மல்லிகா அரணும் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்துல
0: இருந்து. நல்லா இருக்கீங்களா?
4: அம்மா இல்ல ஐயா பேசுறேன்,
0: நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப சிறப்பா இருக்கோங்க. அவங்க வந்து நீங்க பாடின பாடல் எல்லாம் கேட்டு பயங்கர உற்சாகத்துல இருக்காங்க. அதனால மாத்தி மாத்தி என்னையே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் தான் கூப்பிட்டாங்க, அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த உங்களுக்காக வார்த்தைகள் வந்து நாங்க சொல்லிடுறோம். காற்று. என்ன இவ்வளவு சோகம்? நீங்க சத்தமா பாடுங்க. ஏங்க சத்தமா பாடுங்க.
4: சத்தமா தான் பாடுறேன்.
1: ஓகே ஓகே, பாடுங்க பாடுங்க பாடுங்க. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா பாடுனீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
0: அதாவது நிறைய பேர் வந்து பாட்டுக்குள்ளவே போயிடறாங்க, அதுலதான் இப்படி சொல்லலாம், அப்படியே வந்து இறங்கிடுறாங்க, அந்த கடலுக்குள்ள இறங்கிடலாங்க அப்படின்னே சொல்லலாம்.
1: ஆமா, ரொம்பவே நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாட்டுக்கு வந்து ராகமும் தாளமும் வந்து அம்மாவும் அப்பாவும் மாதிரின்னு சொல்லுவோம் இல்ல. சோ அந்த பாட்டை வந்து நம்ம கேட்கும் போது அப்படி கேட்கறது இல்லாம பாடும் போது அதே மாதிரி பாடணுங்கிறதுக்காக நம்ம நேயர்கள்லாம் அழகா பாடிட்டு இருக்காங்க.
0: கண்டிப்பா.
1: அடுத்த நேயர் யார் எங்க இருந்துன்னு பாத்திரலாம்.
0: பாருங்க வணக்கம்.
5: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாடல நீங்க
5: பாடணும்.
0: இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். சரி, அதாவது ஆட்டக்கலம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக அதிரடியாக கலகலப்பா சுறுசுறுப்பாக அப்படியே வந்து பாட்டு பாடி அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கு. சரி, நிகழ்ச்சியில் எப்படி பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லலாம். 25-30-170 அறிமுக நேரம், 25-30-171 மற்ற அனைத்து நேரிலும் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்படு வரலாம். சரி நிவ்யா, இன்னைக்கு 9:15 என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமா?
1: நம்மளோட நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும்.
0: காற்றில் விரியும் கடித மலர்கள் தான் நிகழ்ச்சியில் உங்களோட கடிதம் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா விமர்சன கடிதம் தனியாக விருப்பப்படல் தனியாக எங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலை இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி காய்ச்சல் உரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு விமர்சன கடிதம் தனியாக விருப்பப்படல் தனியாக எங்களுக்கு அனுப்பலாம்.
1: எஸ் எங்கள் நிகழ்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது, ஆட்டக்குளம் எப்படி இருக்குங்கிறது சேர்ந்தே வந்து நீங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு இணைப்பில் நேயர் இருக்காங்க, பேசிடுவோமா? வணக்கம்.

0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: மாலை நேரம் வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்க பேரு?
1: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கும் சுமதி. உங்களுக்கான
2: எங்க இவ்வளவு தூரம்
0: அதை பேசுறக்காக வந்திருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து? சுமதி, உங்களுக்கான வேர்ட் வந்து சொல்லிடுவோமா? குடை. அந்த நேயர் வந்து அப்படியே ஹோல்ல போயிட்டு போயிட்டாரு. நீங்க அதை அப்படி பாடிடுவீங்களான்னு பாப்போம்.
1: குடை எனக்கு பாட்டு தெரியல மேடம், வேற பாட்டு.
0: இடையில கூட வருமே, வெயிலும் மழையிலயும் இருந்து நம்மள காப்பாத்துற குடையை பத்தி பாட்டு தெரியலடா.
2: சரி, நீ
0: ஓகே, சரி வேற வார்த்தை கேட்டுருவோமா? வேற வார்த்தை வந்து என்ன சொல்லலாம்னா, உங்களுக்காக அப்படி சீட்டு குலுக்கி போட்டு எடுத்ததுல சாலை, சாலை ரோடு. தெரியுமா உங்களுக்கு பாட்டு?
1: சாலையோரம் சோலை ஒன்று பாடும், சங்கீதம் பாடும், நலனை பார்த்து கண்ணோரங்கள் வீர்த்து சாலையோரம்.
0: சூப்பரா பாட்டீங்க, நன்றி நன்றி. இனிப்பில் வந்ததுக்கு ரொம்ப அழகா பாட்டு பாடுனீங்க. அடுத்த நேரம் சந்திச்சலாம். மறு வணக்கம். உங்க பாட்ட நீங்களே கேக்கணும் தானே? வானொலி சத்தத்தை கூட வச்சிருக்கீங்க.
1: இல்ல மேம், இல்ல மேம்,
0: எனக்கு தெரியும். சரி, அடுத்த முறை வரும்போது வானொலியோட அளவை வந்து குறைத்து விட்டுவாங்க, சரிங்களா? நன்றி நன்றி, ரொம்ப அழகா பாட்டு பாடுங்க. நன்றி இணைப்பில் வந்ததற்கு. ஆட்டுக்களும் நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரெங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேரு?
3: மகேஸ்வரி.
0: மகேஸ்வரி, மகேஸ்வரி உங்களுக்கான வார்த்தை சொல்லிடுறோம். பழம். பழம், பழம், பழம், ஏதாவது பழம் வச்சுக்கலாம். நீங்க வச்சுக்கலாம்
2: ஃப்ரூட்ஸ்.
0: ஆமா, அதேதான் பழம் தான்.
3: பழம் நீ அப்பா,
0: அப்படி பாடணும். வாங்க அடுத்த வரி. சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பாடுவேன்.
4: நம்ம டிவோஷனல்குள்ள கூட்டு போறாங்க.
0: ஆமா, டைம் ஆயிட்டே இருக்குல்ல, அப்படி 6 மணி ஆக போகுது இல்ல, அப்படிங்கறதுனால இனிவேஸ் ரொம்ப அழகா பாடுங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் யாருங்கன்னு பாக்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்க பேரு?
5: குத்தாலம் புகழேந்தி.
0: புகழேந்தி, புகழேந்திக்காக ஒரு வார்த்தை அப்படின் போது என்ன சொல்லலாம்? இசை.
5: என்னமா?
0: இசை.
5: இசையா?
0: ஆ,
5: இசை இசை. ஏதோ பாட்டு பண்ணலாமா?
0: ஆமா, பாட்டு பண்ணணும்.
5: நீ பொட்டு வைத்த தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம்.
0: அதாவது நிகழ்ச்சி என்னன்னா, முதல்ல இருந்து சொல்றேன், அதாவது ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தையில இருந்து ஸ்டார்ட் ஆற வேர்டோ இல்ல அந்த முதல் வரியோ அந்த அந்த வார்த்தை வந்து இருக்கணும். அப்படி இருக்க பாட்டு தான் நீங்க பாடணும். இசை அப்படின்னா இசையில தொடங்குற பாட்டு இல்ல முதல் வரியில இருக்க பாட்டு இசையில இருக்கணும். சரி, ரைட், வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. நீங்க
2: போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க, ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா.
0: ஓகே, அடுத்ததா நம்ம ஆட்டக்களம் நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் யார் எங்கிறது பாத்துடலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். ஒரே அமைதியா இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா கால் பண்றீங்க. எல்லாம் நான் தான் இணைப்புல வருவேன், நான் பாடுவேன் பாடுவேன்னு சொல்லி போட்டி போட்டு கால் பண்றதுனாலே இங்க கால் கட் ஆயிடுது. அப்படி பொறுமையா ஒரு ஒருத்தரோ கால் பண்ணுங்க. அப்படி வந்திருக்க நேயர் யார் எங்கிறது பாக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். எங்க இருந்தா? மதுரை மாவட்டம், திருமங்கலம் மாவட்டம், ஆலம்பட்டில இருந்து எஸ் ராமர் மேடம்.
0: ராமர், ராமர் உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? பூ.
6: சொல்லுங்க.
0: மலர், பூ.
6: மலரா?
0: மலர் சொல்லா பூ, ரெண்டுமே எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ற வேணாலும்.
6: மலர் கொடுத்தேன் வளையலிட்டேன், மலர் கொடுத்தேன் கை கொடுங்க வளையலிட்டேன், மங்கை எந்தன் ராஜா திக்கி நானே ஒரு தாளாட்டம்மா, என்னையும் சீராட்டம்மா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா பாடுனீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சரி, விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.
7: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும்

0: வசந்தன்கோ.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: Okay, once again.

0: 20 நிமிடம் ஆயிட்டு இருக்க வெளியில ஆட்டக்களம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு பாடலாம் வாங்க அப்படிங்கிறதுனால இறங்க பேர் வந்துட்டு பாடிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சிறப்பா வந்து நிகழ்ச்சி போய்கிட்டே இருக்கு. அந்த வகையில அடுத்ததா வந்திருக்க நேயர் யார் எங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பாரி பேசுறேன்.
0: ஐஸ்வர்யா
3: இங்கேயும் அதே குரல்.
0: என்ன ரொம்ப சோகமா ஐஸ்வர்யா? அப்படி இனிமையா பேசுறாங்க இல்ல ஐஸ்வர்யா? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா இனிமை வந்துருது இல்ல?
2: ஆமா
0: ஆமா. வா சரி, உங்களுக்கான வேர்ட் சொல்லிடலாம். கும்மி. கும்மி கும்மி பொங்கல் டைம்ல எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம திருவிழாக்கள் எல்லாம் அடிப்போம்ல, கும்மி அடிப்போம்ல. ரொம்ப சத்தமா தான் கேக்கும், அழகா இருக்கும். பெண்கள் எல்லாம் ரவுண்ட் கட்டி கும்மி அடிக்கிறது.
4: ஊடால இருக்க லைன் எடுத்து பாருங்கோ.
2: ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தை ஃபர்ஸ்ட்
4: வருங்க. சரி சரி, பாருங்க பாருங்க பாருங்க.
2: நீ அடி கும்மி அடி கும்மி அடியோ.
0: பாடல் வரி தெரியுதோ இல்லையோ, அந்த படத்தோட பேர்ல இருந்து சொன்னீங்க வாழ்த்துக்கள்ங்க, சிறப்பு. அடுத்த நேயர் யாருங்கன்னு பாக்கலாம். வருங்க. வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க குட்டி. யார் பேசுறீங்க? எங்களுக்கு உங்களோட பேரு புரியலையே. பிரதீக்ஷா. என்ன படிக்கிறீங்க? சூப்பர், எவ்வளவு பெரிய படிப்பு. நாங்க கூட உங்க கிளாஸ்மேட் தான் தெரியுமா? எங்களை பாத்துருக்கீங்களா?

0: இல்ல பாக்கலையா?
1: சரி அடுத்த முறை பாக்கலாம்.
2: அப்படி சொல்லவே இல்லையே.
0: பிரதீக்ஷா, நீங்க நிறைய ரைம்ஸ் எல்லாம் பாடுவீங்களா மவி? அப்படியா? ஒரு வாட்டி பாடுங்களா எங்களுக்காக? வாழ்த்துக்கள் பாருங்க. உங்களதான் சொல்றாங்க நந்தினி, ஓப்பன்யமோ தாகாஹான்னு சொன்னாங்க, அதுக்கு முன்னாடியே வந்து டெல்லிங்லயே ஸ்னோ பாப்பான்னு சொல்லி.
1: சரி, உங்க பொண்ணு வந்து கண்டிப்பா வந்து பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில கலந்துக்கொள்ள சொல்லுங்க, சரிங்களா? கண்டிப்பா அவங்களுக்கான நிகழ்ச்சியை வந்து பட்டாம்பூச்சிகள் வளம் வந்துட்டே இருக்கு, சரிங்களா? சரி, அடுத்த நேரம் சந்திச்சலாம். மறுக வணக்கம். எப்படி பாத்தீங்களா, நான் பேசினது நாலு தடவை எனக்கே வணக்கம் கேட்டுருச்சு. சரி,
0: இப்ப இனிப்புல ஏதோ ப்ராப்ளம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து? ரொம்ப சிறப்பா இருக்கோங்க எல்லாரும். உங்களுக்கான செம்பருத்தி.
3: செம்பருத்தி செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணொருத்தி. அதுக்கு மேல
2: தெரியுங்க.
0: வாழ்த்துக்கள், நன்றி.
3: உங்களோட பேச ஓடி வந்தேன்.
1: ஓடி வந்தீங்களா? நடந்தே வந்திருக்கலாம்.
0: ஓகேங்க,
1: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அதான் நேர்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா நிகழ்ச்சியில கலந்து கொண்டுட்டே இருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில அடுத்த நேரம் சந்திச்சலாம். மறுக வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: எனக்கும் கேட்டுருச்சுங்க உங்க வருத்தம்.
0: ஓகே, சோ ஒருத்தரும் வந்து நம்ம ஆட்டக்களம் நிகழ்ச்சியில வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸை வச்சு பயங்கரமா வந்து பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்திருக்கக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நந்தினி இப்ப நிறைய நேயர்கள் வந்து பாட்டுலாம் பாடிக்கிட்டே இருக்காங்களே, நந்தினியோட வாய்ஸ்லயும் வந்து ஒரு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா என்ன பாட்டு நீங்க பாடுவீங்க?
1: அப்படிங்களா? என்ன பாட்டு
2: பாடுறேன்?
1: சாலையில பாடுறேன். சாலையில யாருமே யார் இந்த சாலையோரும் பூக்கள் வைத்ததா, அவ்வளவுதான். அந்த முதவரி தான் தெரியுது.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
4: ரேடியோ
0: வால்யூம் கம்மி பண்ணிட்டு இல்ல வெளியில வந்து பேசுங்க. ரேடியோ வீட்டுல இருக்கட்டும், நீங்க வீட்டுல இருந்து வெளியில வந்து பேசுனீங்கன்னா தெளிவா கேக்கும். அஜித் பாண்டி கரெக்டா?
4: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியத்துல இருந்து அஜித் பாண்டி.
0: சரி, ஓகே ஓகேங்க. உங்களுக்கான வேர்ட் சொல்லிடுறோம். காகம்.
1: காகம்.
2: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான்.
0: வணக்கம்.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேயரை சந்திச்சலாம். ஒரு வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: எவ்வளவு வாட்டி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. யார் எங்க இருந்து சொல்லுங்க, உங்க பேரு?
1: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. வணக்கம்.
5: ஹலோ.
1: வாங்க,

0: மதுரை மாவட்டம் ஒத்தக்கரையிலிருந்து ஸ்ரீஹரி பேசுறேன்.
1: ஸ்ரீஹரி பேசுறீங்களா? உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? கண்ணாமூச்சி. இதெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவோம், நீங்கள் என்ன இதை கேட்டிருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதில் வரக்கூடிய பாட்டு பாடணும். கண்ணாமூச்சி. மௌன வருதாமா? அப்புறம் எப்படி பாடுவீங்க? பேச வேணாம், பாடுங்க. சூப்பரு. அடுத்தது அவ்வளோதான்ல? அது மட்டும் தான் சொல்லி விளையாடுவோமா? எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க? பங்கேற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படி திறமைகளை தட்டி எழுத்து பாடலா பாடும் பாடம் ஆரம்பிச்சிட்டாங்க.
2: சரி, வருக வணக்கம். வணக்கம், நான் பேசுறேன், எனக்கே கேக்குது. இணை பிரகாரத்திற்கும் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: ஆ, வணக்கம். சொல்வது? சரி, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? மதுரை.
3: மதுரை.
2: வானொலி அளவு குறைச்சிக்கோங்க. பாட்டு பாடினாங்க. நிகழ்ச்சி வந்து இனிதே நிறைவு பெறுது. நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் நந்தினி.
1: மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோட நான் நிவ்யா.
2: அழைப்பில் உதவி
4: எல்லாம் முடிஞ்சு போச்சு.
2: முடிஞ்சிச்சு. அழைப்பில் உதவி அன்பரசன், நன்றி நேயர்களே. இணைப்பில் வந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
4: தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆட்டக்களம் நிகழ்ச்சி. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதை தொடர்ந்து மாலை தென்றல் அப்படியே மெல்லமான பாட்டா வந்துட்டு இருக்குங்க. இன்ன வரைக்கும் சவுண்டா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இனிமே மெல்லமா கேளுங்க. சரி, செய்தி சுருக்கம் வந்துகிட்டு இருக்கு சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளு தூக்கும் பிரிவில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி

வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வேக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியான் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லா டேஸ்லேயுமே மார்னிங்கில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைபாக இருக்கோ அதே மாதிரி தாங்க அந்த ஈவினிங் டைம்லையும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வைபாக இருப்போம்ல. கொஞ்சம் எனக்கு எதுவும் வைபும் ஃப்ரெஷ்ஷும் கம்மியாகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 மாலை தென்றல் கேளுங்க, ஃப்ரெஷ் ஆயிடலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் திவ்யா.

5 மணி 8 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் கள்ளுக்கொள்கிறோம் படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நாம் கேட்டுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சியும் மாலை தென்றல். பொதுவாகவே வந்து நமக்கு எல்லா நாட்களிலுமே இந்த ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு ஹரிபரியான ஒரு ஹாப்பி இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஆஃபர்ஸ் முடிச்சுட்டோ இல்லை ஸ்கூல் முடிச்சுட்டோ வந்து நம்ம ஈவினிங் வீட்டுக்கு போக போகிறோம், கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக ஒரு டைம் கிடைக்க போகுது அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டேயில் வந்து கிடைக்கக்கூடிய இந்த சாயங்காலம் மட்டும் கொஞ்சம் நம்மளை படபடப்பாக வச்சுருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த நாளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம சரி பண்ணி வைக்கணும். அதை தாண்டி வந்துட்டு அடடா சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, இந்த ஒரு நாள் மட்டும் ஏன் இவ்வளோ குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நிமிடங்கள் உண்டு தான் இல்லையா? ஸோ பட் எப்படி போனாலுமே பரவாயில்ல, எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நல்லபடியாகவுமே வந்துட்டு ஒரு ஒரு நாட்களுமே நகருது. அந்த வகையில் வந்து அடுத்த பாட்டும் இப்போ உங்களுக்காக காற்றலையில் வர இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட வாய்ஸில் கண்ணதாசன் வரிகளில் வறுமையின் நிறம் சிவப்பு படத்துக்காக வந்து பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நிறம் 5:14 ஆயிட்டுருக்கு. நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 மாலை தென்றல்.

5:20 ஆயிட்டிருக்க வேலையில் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் மாலை தென்றல். சரி, எல்லோருமே வந்துட்டு அந்த ஈவினிங் டைமில் வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டீங்க அப்படின்னா, உங்களோட டூ வீலர் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள். ஃபோர் வீலர் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க கட்டாயமாக சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம அங்கங்கே வந்து சில இடங்களில் பார்க்க முடியுது ஒன் வேயில் வந்துட்டு போகிறது. ஸோ அதை வந்து அறவே தவிர்த்துடலாம். ஏன்னா நமக்கு நம்மளுடைய சொத்தும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்களுடைய சொத்துமே வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப அதை நம்ம தவிர்த்துறது நல்லது. சாலை பாதுகாப்பு விதிமுறைகளும் மதிக்கலாம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு வைத்தியஸ்ல இருக்கு கேட்டுட்டு வந்துடலாம்.

மற்றும் தீபக் சக்கரவர்த்தியோட வாய்ஸ்ல நிழல்கள் படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 5:25 ஆயிட்டு இருக்கு. நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 மாலை தென்றல்.

ரசிகா மற்றும் இளையராஜோட வாய்ஸ்ல அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 5:28. இந்த மாலை தென்றல் அப்படியே வளம் வந்துக்கிட்டு இருக்க வேலையில் நம்ம இன்னைக்கு சாயங்காலம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி நமக்கான விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய நாம நமக்கு வேணுங்கிறத பண்ணவங்க அவங்கக்கிட்டையும் நமக்காக நேரம் செலவிட காத்திருக்கிறவங்ககிட்டையும் கண்டிப்பாக நேரம் செலவிடலாம். கொஞ்ச நேரம் வீட்டில் நம்ம கூட இருக்கக்கூடியவங்க கூட வந்து உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற விஷயத்த குட்டியாக ரிமைண்ட் பண்ணிட்டு அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கண்ணதாசுடைய வாய்ஸ்ல, இளையராஜாவோட இசையில, கண்ணதாசன் வரிகள்ல மூன்றாம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 5:36 ஆயிட்டிருக்கு. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் அதிகமாக இன்றைக்கி வந்து வெளியில் விளையாடுறது சில இடங்களில் பார்க்க முடியல அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளேயே வச்சு நாங்கள் விளையாட சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே குட்டீஸோட விளையாடிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்களா, குட்டீஸும் கேட்டுட்ருக்கீங்களா, அதை தாண்டி கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்காகவுமே பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு வந்துடலாமா?
1: இளைய நிலா பொழிகிறதே

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நேரம் 5:42 கூடிய வேலையில மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் மாலை தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: அஞ்சு மணி 47 ஆயிட்டு இருக்க வேலையில வா, சூப்பரா இருக்குல்ல கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி வாக் பண்ணிக்கிட்டே நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9

நினைவெல்லாம் நித்யா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல வைரமுத்து வரிகள்ல பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 5:52 நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் மாலை தென்றல்.

கவிதையை படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பொழுதும் நமக்கு நகரும் பொழுது நிச்சயமா புது கவிதையாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம மாலை தின்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் நவ்யா.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை ஜிலா கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளு தூக்கும் பிரிவில் இந்தியாவின் ரிஷிகாந்த் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாட்டில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகுக்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தாவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வேக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோன்கா முதலிடத்தில் உள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் விடுதிகளில் தங்கி பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் புகார்களை வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்கள் விடுதிகளில் நடைபெறும் தவறுகள் மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் தெரிவிக்க 90 என்ற வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மாணவ மாணவிகள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக மேற்படி 94 45 40 7 16 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் நல வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம், தமிழ்நாடு புதுரை வண்ணார் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்த முகாமானது 100% உறுப்பினர் சேர்க்கையை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்டந்தோறும் 1-8-2026, 8-8-2026, 16-8-2026 ஆகிய நாட்களில் கீழ்கண்ட இடங்களில் நடத்தப்பட உள்ளது. இதன்படி 1-8-2026 அன்று ராஜபாளையம் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தூர் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களிலும், 8-8-2026 அன்று வெம்பக்கோட்டை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த சிறப்பு முகாமானது நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள்.

நேரம் 6:05. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இனிதே நிறைவு பெற்றது விளக்கேற்றும் வேலை. நேரம் 6:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்புக்கள். 7:00 சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியின் 2 பகுதி கேட்கலாம். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறுபொழிவரப்பு சென்னை அஞ்சலா கேட்கலாம். 8:30 விளையாடலாமாங்க நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் பங்கேற்கும் நேர்முகத்தை நிறைவு பகுதி கேட்கலாம். 9:00 ஆகாஷ்வாணி சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் இணைய பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் பவன் துக்கல் அவர்கள். 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026 தமிழ்நாடு புதுச்சேரி மத்திய அலைவரிசைகளில் சிறப்பு நாடகத் தொடர் தினமும் 8:30 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள், எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. ஜூலை 27 திங்கட்கிழமை மாயத்தூண்டில், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு மதுரை வானொலி. ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அவளா சொன்னால், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு புதுச்சேரி வானொலி. ஜூலை 29 புதன்கிழமை மௌன விரதம், எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஜூலை 30 வியாழக்கிழமை தென்னவன் கண்ட திருக்கோயில், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி. ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி. கேட்க தவறாதீர்கள். ஜூலை 26 முதல் ஜூலை

0: 21 வரை இரவு மணி 8:30 ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026.
1: வணக்கம், டைரக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை FM Rainbow 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

நேரம் மாலை 6:30. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நந்தினி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இசைப்பூக்களாக மலர கேட்டு ரசிக்கலாம் அந்தி பூக்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அலைப்பாயுது. திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். இணைந்திரங்கள் ஆகாஷ்வாணியோடு.

இசை புக்களாக மலர நேயர்கள் கேட்டு ரசிப்பதா ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் ரிதம் திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

கீதமாக நேர்கள் கேட்டு ரசிப்பது அகாஷ்மணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிசை பூக்களக மலர கேட்டு ரசிக்கிறோம் அந்தே பூக்கள். நிகழ்ச்சி தரம் அடுத்த திரை இசை தென்னாடி திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மெல்லிசெமிட்டுகளாக நேர்கள் கேட்டு ரசிப்பதா ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் அந்தி பூக்கள். நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் குஷி திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:15 ஆயிட்டிருக்க வேலையில் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 நாம் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு மகிழ்விப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

ஏஆர் ரஹ்மான் மற்றும் ஜெனிதா காந்தோட வாய்ஸ்ல ஓ காதல் கண்மணி படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:19 ஆயிட்டே இருக்கு. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 நாம கேட்டுட்டே இருக்கோம். பாட்டு இது ஹிட்டு.

என்னை அறிந்தால் படத்திலிருந்து மழை வரப்போகுதுன்னு பாட்டெல்லாம் கேட்டுட்டோம். ஓகே தான், பட் மழையை தான் காணுமே, எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. பட் சீக்கிரமாகவே மழை வரும் நம்புவோம், வரணும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் மீன சக்தியை கேட்டுப்போன்னு சொல்லிக்கிட்டே இன்னைக்கு நம்ம பாட்டு இது ஹிட் ஷோ கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9

சங்கர் மகாதேவன் மற்றும் பத்மலதாவோட வாய்ஸில் இன்று நேற்று நாளை படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:29 ஆயிட்டுருக்கு. நாம் கேட்டுகிட்டே இருக்கோம் பாட்டு எது கிட்ட, நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9. சில விஷயங்கள் நமக்கு வந்து இது கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்போம்ல, ஆனால் அதுதான் டக்குன்னு முடிஞ்சு போயிடும் இல்லைங்களா. ஆனால் இது வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு நினைப்போம், அதுதான் அப்படியே லாங் லாஸ்டிங்காக அப்படி இழுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் ஆகிற மாதிரியும் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த சண்டேவும் என்ன டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் என்னதான் இருந்தாலுமே இன்னைக்கு முடிஞ்சதுன்னா அப்படின்னா தானே நாளைக்கு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும், நாமளும் நிறைய நிறைய விஷயங்களை புதுசாக செய்ய முடியும், கற்றுக்க முடியும் இல்லையா. இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

நாராயண ராவ் மற்றும் மாளவிகா அனில்குமாரோட வாய்ஸ்ல பாபநாசம் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:42 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில பாட்டு இது ஹிட் கேட்டுட்டே இருக்கும். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 இல்ல

0: மிதுன்ராஜ் வந்தனா ஸ்ரீனிவாசனோட வாய்ஸ்ல மருது படத்துக்காக பாடல் கேட்டிருக்கோம்.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
0: பாட்டு 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ 100.9 அடுத்த பாட்டு வெயிட்டிஸ்ல இருக்க கேட்டுட்டு வந்துடலாமா?

அனிருத் ரவிச்சந்திரனோட வாய்ஸ்ல ஜீரோ படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:53 ஆயிட்டு இருக்கு. நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஷோ. எஸ், பாட்டு இது ஹிட்டு. பக்கத்தில் தானே இருக்குது, இந்த கடைக்கு தானே போகிறோம், போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே தானே ஹெல்மெட் எதுக்கு அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. அதே மாதிரி காரில் போகிறீங்க அப்படின்னாலும் சீட் பெல்ட் போடுங்க. பொதுவாகவே வந்துட்டு சின்ன சேமிப்பு பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வந்துட்டு கண்டிப்பாக எதுக்கெல்லாம் பொருந்ததோ இல்லையோ, நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி வெஹிக்கிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் நடந்தே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பொருந்தும்ல. ஆமாம்ப்பா, கரெக்டாக தானே இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சுட்டே இந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க.

0: பவர் பாண்டி படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. மேக்ஸிமம் நம்ம பார்த்தோம்னா பல நாட்களில் வந்து நம்ம சந்தோஷமாகவும் இருப்போம், அதே சமயம் பல நாட்களில் வருத்தமாகவும் இருப்போம் இல்லையா. ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுடைய மனசு பயங்கரமாக அதை ஏற்றுக்குது, அதே வருத்தமாக இருக்கும் அப்படின்னா அதை ஏற்றுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சில சமயம் கொஞ்சமும் கஷ்டமாக தான் இருக்குது, மொத்தத்தில் கஷ்டம் இருக்க தான் செய்யுது இல்லை. பட் இது ஏன் இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? அக்செப்டன்ஸ் இல்லை. ஆமாங்க, ஏற்றுக்கிற மனப்பக்குவம். ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்மளே நினச்சாலும் நம்மளை அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். ஸோ இதை கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தோட இன்றைக்கி நம்ம பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகள் விப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோட நான் நிவ்யா.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா, நீ சொல்கிறதெல்லாம் சரி.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: ஒலிபரப்பாக உள்ள முக்கியமான நிகழ்ச்சிக்கு காத்திருப்போம் நேயர்களே.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை 26 அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவு கொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு சௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 14 தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைடு ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75%க்கும் அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீர்

சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே,
அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்து

இருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப்பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே
மக்களிடம் விசேஷமான அடையாளம்.

திட்டத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000-க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000-க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே
சீதாமடியின் இந்த முயற்சி

நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகி கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகா

சிறப்பான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக

காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங் பிரெங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங் பிரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி

0: நீக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
2: ஆகாஷவாணி

0: தேசபக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 8:36. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இப்போ வந்து இந்த தேசிய அளவிலான போட்டிகள்லாம் பற்றி சொன்னீங்க, அஸ்ஸாம் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி ராஜஸ்தான் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த தேசிய அளவிலான போட்டிகள்லாம் போகிறதுக்கு செலவுகள்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? உங்களுக்கு உதவிகள் ஏதாவது கிடைக்குதா?
2: அக்காம்படிஷன் பொறுத்தளவு ஸ்போர்ட்ஸில் இப்போ முதல் நம்ம 5 காம்படிஷன் இது வரைக்கும் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி விளாண்டுருக்கோம். அந்த 5 காம்படிஷனில் முதல் 2 காம்படிஷன் மட்டும் அசோசியேஷன் மூலமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கேருந்து நம்ம கிளம்புற ட்ரெயின் டிக்கெட்டு, சாப்பாடு, தங்குற ரூம் வாடகை, என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே அசோசியேஷன் மூலமாக தான் பே பண்ணி இங்கேருந்து எங்களை அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டாக கலந்துக்கிட்ட அந்த 3 வருஷமுமே படிப்படியாக எங்களுக்கான செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. அது எதுனாலும் தெரியலை. அதை நம்ம யாருக்கிட்ட முறையிடுறது இல்லை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லலையா நமக்கு தெரியலை. அது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் மற்ற செலவுகள், ரூம் செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே அசோசியேஷன் பார்த்துக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியே அது படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி இன்டர்வியூஸ் மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்ற செலவு எல்லாமே எடுத்து நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து போகிற செலவு, தங்குற செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் அசோசியேஷனில் கட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இன்னும் அரசு உதவி செஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்.
1: சரி, நீங்கள் போட்டிகளுக்கு வந்து அசோசியேஷன் மூலமாக தான் பங்கேற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன அமைப்பு இருக்கு, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பங்கேற்கிறோன்னா எந்த கிளப்பில் இருந்தாலும் நம்ம பங்கேற்றுக்கலாம். தமிழ்நாட்டை தாண்டி நம்ம வெளியே விளாடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அசோசியேஷன் இல்லை தமிழ்நாடு கமிட்டி மூலமாக தான் நம்ம போக முடியும். பாரா நீச்சல் பொறுத்தளவு தமிழ்நாடு பாராலிம்பிக் அசோசியேஷன் கீழே தான் நம்ம பாரா நீச்சல் போட்டி வருது. அவங்க மூலமாக தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு.
1: இப்போ நீங்கள் மாநில அளவிலான போட்டிகள், தேசிய அளவிலான போட்டிகள் இதெல்லாம் பங்கேற்று பல பரிசுகளை வாங்கிட்டேன்னு சொன்னீங்க. இந்த போட்டிகளுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறது யாரு, உங்கள் பயிற்சியாளர் யாரு, எப்படி இதெல்லாம் நீங்கள் பயிற்சி எடுத்துக்குவீங்க?
2: என்னோட முதல் கோச் வந்து வேல்முருகன் சார் தான் ஃபஸ்ட்டு என்னை ஸ்விம்மிங்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அவங்க மூலமாக தான் SDAT-ல ஒரு 2 மாதம் ப்ராக்டிஸ் இருந்து அந்த ஃபஸ்ட்டு காம்படிஷன் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் அவர் SDAT-லிருந்து வேறு இடத்துக்கு மாறி போயிட்டார். ஏன்னா அவர் கோச்சாக பழகலை, ஒரு அண்ணன் மாதிரி பழகினார். அப்படிங்கல நம்ம திடீர்னு இவ்வளோ க்ளோஸாக பழகினவங்க வெளியே போனோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல. இன்னுமே யார் வருவாங்களோ, நம்மளை யார் இப்படி கேர் பண்ணுவாங்களோ நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் ப்ராக்டிஸே பண்ணலை. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், போகலாமா வேணாமா, இன்னும் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், இன்னும் எப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்கன்ற ஒரு பயத்தில் இருந்தேன். அவர் போனதுக்கப்புறம் மறுபடியும் கார்ப்பரேஷனில் இங்கே ஸ்விம்மிங் பழகிக்கிட்டு இருந்தேன். கார்ப்பரேஷனில் வந்து நாகராஜன் ஒருத்தவர் மூலமாக சதீஷ் பாண்டியன் கோச் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். அதோட அவரை போய் நேரில் பார்த்தேன். போகும்போதே தயக்கத்தோடு தான் போனேன். இங்கே உள்ளே போகலாமா வேணாமா, நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நம்ம வந்து பாரா நீச்சல் வீரராக இருக்கோம், மாட்டுத்திறனாளியாக இருக்கோம், இங்கே வந்து நார்மல் பர்சன்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ண முடியுமா, நம்மளுக்கு அவங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண விடுவாங்களா, தனியாக ப்ராக்டிஸ் பண்ண விடுவாங்களா, ஒழுங்காக சொல்லித்தருவாங்களா, சொல்லித்தர மாட்டாங்களா, இல்லை நம்ம இங்கே வந்து பார்க்குறது வந்து சரியாக இருக்குமா இருக்காதானே யோசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு அடியும் யோசிச்சு யோசிச்சு தயங்கி தயங்கி அந்த உள்ளே போனேன்.

0: உள்ள போனோடனே நான் என்னமோ, நான் பல வருஷமா அவர் அறிமுகமானவர் மாதிரி, வாடா தம்பி எப்படி இருக்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவங்க சடனா போயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பரவாயில்ல நம்ம இன்னமே கண்டினியூ பண்றோம், அடுத்து ஏசியன் லெவல்ல போய் பார்ட்டிசிபேஷன் பண்ற அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் நல்லா பண்ணுவோன்ற மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, அவரோட மொதல் ஸ்பீச்சே எனக்கு மறக்க முடியாத ஸ்பீச்சா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவா டெய்லி போய்கிட்டே இருந்தேன். இப்ப வரைக்கும் அவர்கிட்ட தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு காம்படிஷன் போகும்போதும் என்னோட ரிசல்ட் எனக்கு தனியா தெரியுது, இவ்வளவு தூரம் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி தனியா தெரியுது. அந்த அளவுக்கு எனக்கு பிராக்டிஸ் கொடுத்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சதீஷ் பாண்டியன் கோச் மூலமா தான் இப்ப வரைக்கும் இந்த மெடல் பண்ண போறதுக்கு டயத்துக்கு கொண்டு வந்ததே அவர் மூலமா தான் கொண்டு வந்தாரு. இப்ப வந்து ரீஜாய் ஸ்விம்மிங் ஃபுல்ல பாரா நீச்சலுக்கு ஒரு 2 பேர் ஸ்பெஷலா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே அகாடமி வந்து தனியார் அகாடமி தான், நம்ம கிட்ட பணம் கூட வாங்காம ஃப்ரீயா நீங்க எப்பனாலும் வந்து கத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி சதீஷ் பாண்டியன் கோச் மூலமா இப்ப அங்கேதான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாமே 16 வயசு கீழே உள்ள சின்ன பசங்க தான், நான் மட்டும்தான் 27 வயசு இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இவ்வளவு ஏஜ் டிஃபரெண்டா இருந்துமே ஸ்விம்மிங் பண்ணுறமே அப்படின்ற ஒரு இது இல்லாம அவங்களோட சகஜமா பழகிட்டு ஒன்னா பிராக்டிஸ் கொடுத்து என்னை ஓரளவுக்கு பிளேயரா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஏசியன் லெவல்ல மெடல் பண்ற அளவுக்கு நான் பண்ணுவேன் நம்பிக்கையை கொடுத்துருக்காரு.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, அதாவது உங்க கோச் வந்து உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க.

0: இந்த பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது தினசரி பயிற்சி செய்வீங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: பயிற்சியை பொறுத்தளவு நம்ம தினசரி பயிற்சி பண்ணால் மட்டும்தான் ஸ்விம்மிங்கில் வந்து இருக்க முடியும். ஏன்னா இப்போ ஸ்விம்மிங்கில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் போல மூணு நாள் ப்ராக்டிஸ் போல அப்படின்னா நம்மளோட ஒரு வார ப்ராக்டிஸ் வேஸ்ட் ஆயிரும். ரெகுலராக நம்மளுக்கு வாட்டர் டச் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிங்கல நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இதில் கண்டினியூ பண்ண முடியும். ஒரு வாரம் நம்மளுக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நம்ம கிளாஸ் போகாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் நம்ம பண்ண ப்ராக்டிஸ்க்கான டைம் கொண்டு வரதுக்கு ரெண்டு வாரம் ஸ்பெண்ட் பண்ணுற வேண்டியதாக போயிடும். அப்படிங்கிற நம்மளோட டயத்தை வந்து இன்னமும் பின்னாடி இழுத்துக்கிட்டே போயிடும். அதனால நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் கண்டிப்பான முறையில் இருந்தே ஆகணும். அப்படிங்கிற அதுக்கு தகுந்த உணவு முறைகள் எல்லாமே இருக்கணும். காலையில் பழங்கள், முளைக்கட்டிய பயிர், பயிர் வகைகள், சிறுதானிய வகைகள் எல்லாமே என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுக்கணும். இந்த மாதிரி நிறையா பொருள் வாங்குறதுக்கு எல்லாமே நிறையா பணமும் செலவாகும். அதுக்கான உதவிகளையும் என்னோட கோச் தான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வராரு. நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கிற அகாடமிலையும் ஹெல்ப் வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ப்ராக்டிஸ் போகிறப்பையும் எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு.
0: உங்களுக்கு வந்து பயிற்சி மட்டும் கொடுக்காம தேவையான சத்தான உணவுகளுக்கும் அவர் வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்காரு.
1: ஆமாம் சார், இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு என்னால் பயிற்சி பண்ண முடியுமான்றது எனக்கு சந்தேகம்தான். ஏன்னா எனக்கு இது என்னாலையும் முடியும்னு ஒரு ஊக்கத்தை கொடுத்து நான் ஒவ்வொரு தடவையும் என்னால் முடியுமானே, நான் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி என்னால் விளாட முடியுமா, நான் அந்தளவுக்குலாம் போக முடியுமா, இல்லை இந்த டயத்தை பண்ணி என்னால் மெடல் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய டைம் அவர்கிட்ட கேட்கும்போது ஏன் முடியாது, இத்தனை பேர் பண்ணும்போது ஒன்றால் ஏன் முடியாதுன்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுத்து என்னை பவுன்ஸ் பேக் பண்ணி கொண்டு வந்துடுவார். எந்த அளவுக்கு நான் மனம் உடஞ்சிருந்தாலும் என்னோட சோர்வணிக்கு மேலே கொண்டு வந்துடுவார்.
0: பொதுவாகவே மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த விளையாட்டில் பங்கேற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
1: மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவு எல்லார் மாதிரியும் சகஜமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட முடியாது. அப்படிங்கிற சவால்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ராவல் தான். ட்ராவல் இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம காம்படிஷன் போகிறோம்னா அங்கேயே அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. வெளி மாநிலம் போனோம் அப்படின்னா நம்ம அக்காமடேஷன் எடுத்தது ஒரு இடமா இருக்கும், நம்ம காம்படிஷன் இருக்கிறது ஒரு இடமா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே ஓன் போர்டிங்கில் தான் போகிறோன்ற பொழுது நம்மளுக்கு தெரியாத ஸ்டேட்டில் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயும் நம்மளால் அக்காமடேஷன் ரெடி பண்ண முடியாது. அப்படிங்கிற நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகிறோம். இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி எதுக்காக போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி இந்திய லெவலில் விளாடணும், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி உலகத்துக்கே நம்ம இந்தியாவில் ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தோட தான்.
0: ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக வேலை வாய்ப்புலாம் கிடைக்குது. அந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு அதையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
1: மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வந்து நிறையா உதவி பண்ணிக்கிட்டு வருது. அதில் முக்கியமாக ஒன்று பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கொடுக்குறது. அதுவும் இல்லாமல் நம்ம நேஷனல் லெவல் அச்சீவருக்கு, இன்டர்நேஷனல் லெவல் அச்சீவருக்கு கேஷ் அவார்டு இன்சென்டிவ்ஸ்னு நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அது மூலமாக ஊக்கத்தொகை, உயரிய ஊக்கத்தொகை கொடுக்கறது மூலமாக அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்கிற முடியும். அது போக அவங்களோட வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்திக்கிற முடியும். இப்போ என்னென்னா அவங்க இப்போ 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் குரூப் 4 லெவல் போஸ்டிங் கொடுக்குறாங்க, குரூப் 2 லெவல் போஸ்டிங். நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட லாஸ்ட் டைம் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஆர்டிஓவில் அப்பாயின் வாங்கியிருக்காப்புல. நீச்சல் போட்டியில் இருந்தவர் தான் என்னோட நீச்சல் பயிற்சி பண்ணி மெடல் வின் பண்ணவர் தான். இப்போ ரீசெண்டாக அப்பாயின் பண்ணவனார்.
0: நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். மெடல் இன்னும் இந்திய லெவலில் டாப் 3 பண்ணிட்டு லாஸ்ட் 5 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் கீழே நம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் வேலை கிடைக்கும். அதுக்கான முயற்சியில் தான் இப்போ நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்கும் சீக்கிரமே அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்வாணி சார்பாக வாழ்த்துக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி சார்.

0: இப்போ நீங்கள் வந்து மாநில அளவிலான போட்டிகள் அதே மாதிரி தேசிய அளவிலான போட்டிகள்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ சர்வதேச அளவில் பங்கேற்கணும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்து எப்போ நீங்கள் சர்வதேச போட்டிக்கு போவீங்க?
1: சர்வதேச போட்டிக்கு போகிறது அப்படின்னா அதுதான் என்னோட கடவுளே சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி எப்போ நம்ம வெளியே விளையாட போகிறோன்றது தான் என்னோட கனவாகவே இருக்குது. அப்படிங்கள இப்போ தான் மெடல் டைம் பண்ணியிருக்கேன். இந்த மெடலை வின் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சர்வதேச போட்டிகளுக்கு போகிற அளவுக்கு எலிஜிபிள் ஆயிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எம்கியூஸ் கிளியர் பண்ணிடுவேன். எம்கியூஸ் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக துபாய், சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் போட்டிகள் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இப்போ கண்ட்ரீஸில் நடத்தும் போது நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த போட்டிகளில் பங்கேற்றுட்டோம் அப்படின்னா, பங்கேற்று வின் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்த லெவல் காமன்வெல்த்து, அதுக்கடுத்த லெவல் ஏசியன், அதுக்கடுத்து பாராலிம்பிக், இந்த மாதிரி போட்டிகளெல்லாம் பங்கேற்கணுன்றத என்னோட வாழ்க்கையோட லட்சியமாக வச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: கூடிய விரைவில் நீங்கள் சர்வதேச போட்டிகளையும் பங்கேற்று அதுலேயும் நீங்கள் பதக்கங்களை வெல்லணும் அப்படின்னு நாங்கள் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கிறோம்.
1: நிச்சயம் பண்ணுவேன் சார்.
0: இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள்லாம் பங்கேற்று பல பரிசுகளையும் வாங்கிட்டீங்க. இப்போ உங்களை மாதிரியே வந்து பல்வேறு விளையாட்டில் ஈடுபடக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, அதே மாதிரி அவங்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: பெற்றோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நான் சொல்ல வேண்டிய அறிவுரை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மாற்றுத்திறனாளி ஆகிட்டோம், இன்னமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வாழ்க்கையை முடக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து காட்டணும்னு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆகணும் அப்படின்னா, நீங்கள் அந்த வீட்டை விட்டு பயன்ற கதவை உடச்சி வெளியே வரணும். வெளியே வந்தால் மட்டும்தான் உலகத்துக்கு நம்ம யாருன்றதை காட்ட முடியும். மாற்றுத்திறனாளி ஆயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடங்கி கிடக்காம நம்மளால் என்ன சாதிக்க முடியும்னு இந்த உலகத்துக்கு காட்டணும். அதுதான் நான் கொடுக்குற அவங்களுக்கு அறிவுரை. மாற்றுத்திறனாளி இருந்துட்டமே அப்படின்னு வாழ்க்கையை முடக்கிக்கிறாம சாதிக்கிறதுக்கு நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு, இப்போ எனக்கு வந்து நீச்சல் தெரியும் அப்படின்றலாம், நீச்சலில் என்னால் என்ன சாதிக்க முடியுமோ அதை தொடர்ந்து நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அதை கண்டுபிடிச்சி நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி வெளியே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கனாலே அந்த மாற்றுத்திறனாளின்ற தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் மேலே வந்துடுவீங்க, நல்லா உயர்ந்துடலாம். அதுக்கு பெற்றோர்கள் கொஞ்சம் உறுதுணையாக இருந்தே சப்போர்ட் பண்ணணும். இதில் பெற்றோர்கள் வந்து மாற்றுத்திறனாளி வீரர்கள் எந்த விதத்தில் சிரமப்படுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிங்கலாம் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு போட்டிகளுக்கு அனுப்புறது, போட்டிகளுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களோட இருந்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாலே அவங்களுக்கு பெரிய விஷயமாக தான் இருக்கும். இப்போ இந்த வயசில் இருக்கிற பசங்க எல்லாருமே படிப்பை முடிச்சுட்டு அடுத்த என்ன வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதை எதிர்பார்ப்பாங்க. இது வந்து எல்லா பெற்றோர்கிட்டையும் இருக்கிற இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனால் என்னோட பெற்றோர் என்னன்னா, இப்போ நீ ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்க, அந்த பாதையில் நீ வெற்றி பெறுற வரைக்கும் நீ சுதந்திரமா நீ என்னனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேலை பார்க்குற, எப்படி சம்பாதிக்கிற, என்ன ஏதுன்னு எதிர்பார்க்காம உன்னோட லட்சியம் உன்னோட கனவு அதை நோக்கி நீ பயணிச்சு போ அப்படின்னு சொல்லி என்னை சுதந்திரமா விட்டுருக்காங்க. சுதந்திரமா என்னை விட்டதனோட நோக்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கேன், நாளைக்கு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாட போறேன். இதே மாதிரி எல்லா பெற்றோரும் அவங்க அவங்க குழந்தைங்களை, மாற்றுத்திறனாளிகளான குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணி ஊக்கத்தை கொடுத்து அவங்க லட்சியத்தை நோக்கி பயணிக்க

0: அவங்களாலையும் சாதிக்க முடியும். இதையே எல்லா பெற்றோரும் ஃபாலோ பண்ணலாம்.
1: அருமையான தகவல்லாம் சொன்னீங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: என்னுடைய இந்த கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
1: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய விளையாடலாம் வாங்க.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம்

0: கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

சிவந்திட்ட கீழ்வானமும் செவிசாய்த்திட கார்முகில் கூட்டங்களை அழைத்து கொண்டு வருகின்றதோ, சடசடவென பொழிந்திட்ட மழை மகளும் மயக்கும் இசை கேட்க மென் சாரலாய் உருவெடுத்து போனதோ, காந்த அலைகளில் மிதந்து வரும் ராகங்களை கேட்டிட காது மடல்களும் காத்திருக்கின்றதோ, காத்திட வைத்திடாது கானங்களை வானத்தின் வாயிலாய் வார்த்தெடுத்து இருள் பொழுதில் இசை விளக்கேற்ற கனவு தேரேறி வந்திருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை.

ஓவியம் ஒன்று அசைந்தாடுகிறது, உயிர் ஓவியம் ஒன்று அலைபாடுகிறது, பூ ஒன்று புன்னகைக்கிறது, வண்ணப்பூ ஒன்று புதிராய் நகைக்கின்றது. அசைவற்று சிரிக்கும் லிசாவை வரைந்தான் மேலை நாட்டு ஓவியன். அதிசயம் நிறைந்த முக அசைவை ஆராய வந்தான் இந்த தென்னாட்டு காவியன்.

அழகை ஆராய வந்தவன் அசைவற்று நிற்கின்றான். ஓவியத்தை ரசிக்க வந்தவன் மாயத்தை கண்டு திகைத்து நிற்கின்றான். இயற்கை வரைந்த ஓவியத்தை வானில் தொலைத்துவிட்டு மண்ணில் தேடுகின்றான். பார்வையை விலையாய் கேட்ட பாவையை தேடுகின்றான்.

இவனுக்குள் இருந்த இவனை தேடுகின்றான். காற்றில் கரம் நீட்டி அகப்படவில்லை. ஆகாரமின்றி ஆகாயத்தை பார்த்து வீற்றிருக்கின்றான். பதில் ஏதும் புலப்படவில்லை. நிஜமாய் நிழலை இழந்த நிகழ்வினால் நிஜமாய் நிழலாய் தனியே நிற்கின்றான். நிழலும் நிஜமும் இணைந்து வாழ்ந்த நிகழ்வை எண்ணி

விழியீர்ப்பு விசை தேடி அலைகின்றான் இந்த விஞ்ஞானி. பனிமழையிலும் பால்மணத்தாளை காண பார்வையை படரவிடுகின்றான். அருகில் இருந்த தருணத்தில் அஞ்சிவிட்டு தொலைதூரம் சென்றுவிட்ட போது அருகில் வர கெஞ்சுகின்றான். இரவின் விடியலாய் பகலவள் இருந்தபோது பேதையென இருந்துவிட்டு பாவையின் பாதை தேடி இசைக்கின்றான் உயிர் நனைந்தபடி.

இன்னலென மின்னிவிட்டு இன்னல் கொடுத்ததேனோ, நாளிகை பொழுதில் தோன்றிவிட்டு நாளெல்லாம் நகலாய் மாறியதேனோ, மனதில் உதித்த விடியலும் வானில் கலந்து மறைந்ததேனோ.

வழிநெடுக ஒளியென வந்த நிலவு மகள் எங்கே? திசை காட்டிய வானமகளின் வசந்த மனம் எங்கே? கண் மலர் கொண்டு காட்சிமை கொடுத்த முகிலின் மகள் எங்கே? கூடியிருந்த கூடல் காலம் விட்டு போனதெங்கே? வசமிருந்த காதலை கடத்தி சென்றது நீதானா? மனதை பறித்து சென்றதும் நீதானா? என் வானை களவாடியது நீதானா? என் விண்மீன் கூட்டங்களை கவர்ந்து சென்றதும் நீதானா?

வழித்தடத்தில் மனத்தடம் பிறழ்தல் சரியோ, விழிப்படலத்தில் கருவண்ணம் பூசுதல் முறையோ, நினைவுகளை சுமக்கும் கனவுகளின் மேல் பாரம் ஏற்றுதல் தகுமோ, மனக்கரை தொட்ட நினைவலைகளும் நீண்ட தொலைவு சென்றுதல் கூடுமோ, மனம் நோக்கும் மனமே மனம் தளராமல் மனம் கொள், தடுமாறும் மனமே தடம் புரளா மனம் கொள் என்று சுய ஆறுதல் கூறுகிறது.

வழி நெடுக தேடியாயிற்று, மூச்சிறைக்க தேடியாயிற்று, வானம் முழுக்க தேடியாயிற்று, வனம் முழுதும் தேடியாயிற்று, கானகம் தோறும் தேடியாயிற்று, கனவிலும் சென்று தேடியாயிற்று, நாளிலும் முழுக்க தேடியாயிற்று, நன்மகளை நாளெல்லாம் தேடியாயிற்று, கண்ணீர் மல்க தேடியாயிற்று, நீரும் வற்றிட தேடியாயிற்று, நெஞ்ச முருக தேடியாயிற்று, தன் உயிரின் உயிரை தேடியாயிற்று, மலரை தேடியாயிற்று, செவ்விதழ் கொண்ட செம்மலரை தேடியாயிற்று. பதில் ஏதுமில்லை, இல்லாவிட்டால் என்ன, தேடுவது தொடரத்தானே செய்யும்.

சுழன்றிடும் பூமிதன்னில் சூழல்கள் நிரந்தரமானவைகள் அல்லவே? இன்பங்கள் குழுமியிருக்கும் இவ்வுலகில் இன்னல்கள் நிரந்தரமானவை அல்லவே? அடைந்திட தேடும் தேடல்கள் இருக்கும் வரை தேடல்களும் சலிப்பில்லைதானே? உடலுக்குள் உயிரையும் உயிருக்குள் மனதையும் அறிந்திட்டவர் இங்கு யாரும் இல்லைதானே? மனம் என்ற ஒன்று இருக்கும் வரைதானே மனிதர்கள் பூமியில் வாழ்வார்கள் என்பது உண்மைதானே என்று பாட்டு செய்து பஞ்சு மேகம் களைந்து சுற்றும் பூமி தாயிடம் இருந்து விடைபெற்று சுழலா விண்மீன் பிரபஞ்சம் நோக்கி இசை தேரேறி பறந்து செல்கின்றேன் காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன.

நாளை காலை மணி 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். காலை 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள், 6:15 புதிய காலை நிகழ்ச்சி தொடரும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். காலை 6:55 பூந்தளிர் கேட்கலாம். 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் கரிவலம் வந்த நல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 UKயின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டு 2026 பற்றிய தினசரி நிலவரம் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கும். காலை 8:50 சைப்பாலின் என்று ஒரு தகவல், வழங்கியவர் தன் கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக. இதில் பங்கேற்கிறார் மதுரையைச் சேர்ந்த ஹரிணி. 10:30 ஒரு பட பாடல். முற்பகல் 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கல்லூரி கலாட்டா. மதுரை மாவட்டம் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் கே வேல்முருகன் அவர்கள். நண்பகல் 12 அசத்தல் சந்திப்பு. இதில் மேனாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் பிரபன் வலசை டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியருடன் ஓர் அசத்தல் சந்திப்பு. பிற்பகல் 1 வசந்த கானங்கள். 1:55 பாரதியார் பாடல்கள். 2 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 NCRT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்லவரும் பாட்டு. மாலை 4 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 மதுரை பண்பரை வழங்கும் ஆட்டக்களம். மாலை 5 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். மாலை 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் கடற்பசு என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவகுமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 9 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 பட்டு சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 சென்னை விவத் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

நேரம் இரவு 11:05. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3. காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேன்.

பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எங்க வீட்டு மகாலட்சுமி திரைப்படத்திற்காக மாஸ்டர் வேணு இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் உடுமலை நாராயண கவி. கண்டசாலா மற்றும் பி. சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

நேரம் 11:10. இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இரவின் மடியில் நினைவுகளை உயிர்ப்பிக்கும் பாடல்களோடு இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி எங்கள் குலதேவி திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் பாடல் வர காத்து

இருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மருதகாசி. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: தூரமா வரதையோ ஓரமா
1: ஏ குட்டி
0: ஓ

நேரம் இரவு 11:15. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இரவு வானத்தின் அமைதியோடு இதயத்தில் ஒலிக்கும் இசையாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி பொம்மை கல்யாணம் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மருதகாசி. ஜிக்கி மற்றும் ஏ பி கோமலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் 11:23 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நட்சத்திரங்கள் விழித்திருக்கும் நேரத்தில் இதயங்கள் பேசும் இனிய மௌனத்தின் மொழியாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாட்டாளியின் வெற்றி திரைப்படத்திற்காக மாஸ்டர் வேணு இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் உடுமலை நாராயண கவி. டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

சின்ன நடை தான் கலந்தே அடடடடடடடடடடடடா முன்னாலே போகுதடா முத்துப்பல்லு செவல கண்ணு.

என்னடா மாடு ஆளை கவனிக்க மாட்டேங்குது. கண்டவர்கள் மெய் மறந்து கருத்து கலங்கிடவே கொம்புகளை ஆட்டிக்கிட்டு கொஞ்சு நடை போடுதடா.

நல்ல சலங்க மாலை சல சலங்குது பொண்ணும் குயிலாளே, தண்டேக்கு மேலே தங்க தயிலாளே, நல்ல சலங்க மாலை சல

0: நேரம் இரவு 11:27. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 93.3. இரவின் கரங்களில் மெதுவாய் ஆடும் நினைவுகளின் இனிய ஒலி கேற்றாய், இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி எல்லாம் உனக்காக திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் குமா கிருஷ்ணன். ஏ எல் ராகவன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.
1: கண்ணாலே காதல் கடிதம் எழுதுறேன்,

நேரம் இரவு 11:31 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3. இந்த இனிய இரவு வேளையில் காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும்.

நிகழ்ச்சியில் இனி நான் சொல்லும் ரகசியம் திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மருதகாசி. பாடல் இதோ ஒலிக்கின்றது சந்திரபாபு மற்றும் ஏ பி கோமலா இவர்களது குரல்களில்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க.

நேரம் இரவு 11:37. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தென்றல் கூட மெல்ல நடக்கும் நேரத்தில் இசையால் மனம் தழுவும் பாடல்களோடு இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக பி ஆதி நாராயண ராவ் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் தஞ்சை என் நாராயண ராவ். பாடலை பாடியிருக்கிறார் பி பி ஸ்ரீனிவாஸ். தஞ்சை என் ராமயாதாஸ் அவர்கள் வரிகளில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:41. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உறக்கம் கண்களை வருடும் இந்த இனிய நேரத்தில் இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் என்னை பார் திரைப்படத்திற்காக டி.ஜி. லிங்கப்பா இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மருதகாசி. டி.ஆர். மகாலிங்கம் மற்றும் எஸ். ஜானகி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:46. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. கனவுகளின் கதவை திறக்கும் முன் இதயம் தொட்டு செல்லும் இனிய கீதங்களோடு இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி பாக்யலட்சுமி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:51. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3.

இரவின் கரங்களில் இளைப்பாறும் எண்ணங்களுக்கு மென்மையாக ஓய்வு கொடுக்கும் தருணம் இது. ஆம், தேனும் பாலும் உலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் இனி நீலவானம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:57. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இதுவரை காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துச் சென்றது தேனும் பாலும். மீண்டும் தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை இரவு 11:05.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

நேர்லே, இப்போது முதல் ஒரு மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: நிறுத்தி விட்டாய் லைலா. பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வாவா, சதன கேசு சதனா
0: சிம்ப வெள்ளாசு.

காதல் மேலே ஆணையிட்டு கையேந்தினேன். பெண்ணை பெத்த பெரியோரே என்னை பாருங்க, காதல் பித்தனாகி போன மச்சான்.

தாதா நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேர்லே இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் 4:50. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது பக்த மார்க்கண்டேயா திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வி. நாகையா, பி. லீலா பாடியது.

நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய.

அடுத்து தெய்வம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சௌந்தரராஜன் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

நேர்லே திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருவது பொண்ணுக்கேத்த புருஷன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஸ்வர்ணலதா பாடியது.

0: நேர்லே, நாம் இதுவரை திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மேல்சாணாங்குப்பம் MGM சரவணன், MGM வாசுதேவன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா PR கணேசன் அவர்கள் தவில். சித்தி விநாயகம் மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

அடுத்து தேவதேவ கலையாமிதே சுவாதி திருநாள் கீர்த்தனை மாயாமாளவ கௌள ராகம் ரூபகதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 5ஆம் தேதி, பராபவ வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை

0: நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்கிற பெரிய நிலையாமை தத்துவத்தை உடையது இந்த உலகம். குறள் எண் 336, அதிகாரம் நிலையாமை.
1: நேரு நல்வுள

0: நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்கிற பெரிய நிலையாமை தத்துவத்தை உடையது இந்த உலகம். குறள் எண் 336, அதிகாரம் நிலையாமை.
1: நேரம் காலை 4:55. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள், 6:15 புதிய காலை தொடரும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். காலை 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் கரிவலம் வந்த நல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 யூகேயின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டு 2026 பற்றிய தினசரி நிலவரம் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். காலை 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக இதில் பங்கேற்கிறார் மதுரை ஹரிணி, 10:30 ஒரு பட பாடல், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கல்லூரி கலாட்டா, இதில் மதுரை மாவட்டம் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் கே வேல்முருகன் அவர்கள். நண்பகல் 12:00 அசத்தல் சந்திப்பு, மேநாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி, ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பன் வலசை டாக்டர் இளையராஜா குளோபல் அகாடமி மாணவ மாணவியர்களுடன் ஓர் அசத்தல் சந்திப்பு. பிற்பகல் 1:00 வசந்த காலங்கள், 1:55 பாரதியார் பாடல்கள், 2:00 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 என்சிஇஆர்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 மதுரை பண்பலையின் ஆட்டக்களம், மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:02 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 வடக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் கடற்பசு என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவகுமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் FM 102.3 மெகா ஹர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் காலை 5 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:06. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசைத்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:12 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

0: நீக்கி இன்பம் சேர்க்கும் பொன்மறை குரான், பொன்மறை குரான், பொன்மறை குரான்.
1: உலக மக்கள் வாழ்வதற்கு வந்தது குரான், உண்மையான மார்க்கம் தன்னை தந்தது குரான். இலங்குகின்ற இறைவன் சொன்ன வேதமே குரான், இவ்வுலகத்தில் ஒளிபரப்பு.

நேரம் காலை 5:19 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:22 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே.

நேரம் காலை 5:26 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.